நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 7 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:57.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான

1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை கடைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, நேரம் 6:03 எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக பிளந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தலைவருடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 86வது திருக்குறள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதற்கான பொருள், வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான். குறளும் விளக்கமும் மீண்டும், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு, வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான் என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: பிரார்த்தனை என்பது கடவுளிடம் ஏதாவதொன்று கேட்பதல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவின் ஏக்கமாகும். நேரம் 6:05.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் கே. கணேசன் அவர்கள்.
2: இன்றைய தலைப்பு: திருக்குறள் பார்வையில் உணவே மருந்து. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். பொதுவாக உணவு உட்கொள்ளக்கூடிய முறைகளை உண்ணுதல் ஒரு முறையாகவும், தின்னுதல் ஒரு முறையாகவும், அருந்துதல் ஒரு முறையாகவும் சொல்லப்படுகின்றது. திடப்பொருள்களை உண்ணுதல் என்ற முறையிலையும், சிற்றுண்டிய சாப்பிடுவதை தின்னுதல் என்ற முறையாகவும், நீர் அருந்துவதை அருந்துதல் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது, இந்த மூன்று முறையில் சாப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய உடலுக்கு எப்படி உள்ளே கழுத்துக்கு கீழே எப்படி போக வேண்டும் என்றால், நீர் ஆகாரமாக செல்ல வேண்டும். அப்படி நீர் ஆகாரமாக சென்றால் நம் உடலுக்கு மருந்தே தேவையில்லை என்று சொல்கிறார். இதைத்தான் நமது தெய்வ புலவர் அவர்கள், மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற திருக்குறள் மூலமாக சுட்டிக்காட்டி

0: சுட்டிக்காட்டுகின்றார். அருந்தியது என்று ஏன் சுட்டிக்காட்டுகிறார் என்றால், நம்முடைய உயிர் நீரால் ஆனது, இந்த உடல் நீரால் ஆனது, இந்த உடலை வளர்ப்பதற்கான உணவுப் பொருள்கள் அனைத்தும் நீரின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த உயிரும் உடலும் நீண்ட காலங்கள் நோயில்லாமல் வாழ்வதற்கு நாம் திரவ உணவை சாப்பிட்டாலும் சரி, திடப்பொருள்களை சாப்பிட்டாலும் சரி, சிற்றுண்டி சாப்பிட்டாலும் நன்றாக மென்று உள்ளே நம்முடைய கழுத்துக்கு கீழே உணவு குழாய் பகுதிக்கு போகின்ற பொழுது நீர் ஆகாரமாக சென்றால் நம்முடைய உடலில் கழிவுப் பொருள் தங்காமல் நம்முடைய உணவு செரிமானமும் எளிதாக ஏற்படும் என்று சொல்கிறார். இதைத்தான் அந்த குறளில் சுட்டிக்காட்டுகிறார். இரண்டாவது வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் நம்முடைய உணவுடைய அளவு முறை வந்து ரொம்ப முக்கியம் என்று சொல்றார். அற்றால் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடுதைக்கு உரு என்ற திருக்குறள் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார். அதாவது அறவயிறு உண்ண வேண்டும், காற்றுக்கு கால்வயிர், நீருக்கு கால்வயிர். இது இருந்தாதான் நம்முடைய செரிமானம் கோளாறு ஏற்படாமல் நம்முடைய உணவுக் குழாயில் எந்த கழிவுப் பொருள் தங்காமல் இருக்கும். நம்முடைய உடம்பை நீண்ட காலம் வைப்பதற்கு இது ஒரு சரியான வழிமுறையாக வள்ளுவர் சுட்டிக்காட்டுகின்றார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம உணவு எடுத்துக்கொள்வோம், அந்த உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் கவனம் செலுத்துறது ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு திடமான வைட்டமின் டி, ஏ இந்த மாதிரி உணவுப் பொருள்களை புரதப் பொருள்களை எடுக்கக்கூடிய கவனம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளவு சாப்பிடணும், நம்முடைய உடல் எவ்வளவு நம்முடைய கலோரி எடுத்து அதை வந்து செரிமானம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1800 கலோரிக்கு மேலே நம்முடைய உடல் செரிமானம் ஏற்படுத்தலை. நம்ம 3000 கலோரி நம்ம எடுப்போம். அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்ற திருக்குறள் மூலமாக நாம் உணவு உட்கொள்கின்ற பொழுது அளவு முறை ரொம்ப முக்கியம். அந்த அளவு செரிமானம் ஏற்பிருக்கும்போது அதிகமாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கெட்ட கொழுப்பாகவும் சதையாகவும் மாறிவிடும். அப்போ அதில் நம்ம கவனம் இருக்கணும். அப்போ உணவு குழையில் கழிவுப் பொருள் தங்காத அளவுக்கு நம்ம நன்றாக மென்று உணவு உட்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுப் பொருள் தங்குற அளவுக்கு அதிகமாக உணவு நம்ம உட்கொள்ளக்கூடாது. இந்த மூன்று நெறிமுறையும் நாம் கடைபிடித்தால் நாம் நீண்டலாம், நோயில்லாம் வாழலாம் என்பது வள்ளுவருடைய கருத்து. பொதுவாக நாம் உணர்ச்சியின் அடிப்படையில் உணவு உட்கொள்வோம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் முதலே நல்ல சுவைத்து மென்று சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு தேவையான சுவை உணர்வு மூலமாக நமக்கு உடனடியாக ஆற்றல் கிடைத்துவிடும். அப்படி இல்லாமல் நம்ம சூடே ஒரு சுவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம அளவு கடந்து நம்ம சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு நோய் நிலைத்து நிற்கும் என்று அவர் அழகாக சொல்கிறார். அதனால தான் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய். எந்த பொருள் சாப்பிட்டாலும் அளவோட நன்றாக மென்று சுவைத்து சாப்பிடுகின்ற பொழுது நம்முடைய உணவு குழாயில் நீர் ஆகாரமாக சென்று கழிவு தங்காமல் நாம் நீடித்து நிலைத்து நிற்க முடியும்ன்றதான் வள்ளுவருடைய கருத்து. பொதுவாக இந்த மூன்று விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். காற்று, நீர், வெப்பம், இதை வந்து முதல் குறள் மூலமாக சுட்டி காட்டுகின்றார். மிகுனும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய மூன்று. இந்த குறளின் மூலமாக காற்று, நீர், வெப்பம் இந்த மூன்றுமே நாம் கவனமாக நல்ல காற்று சுவாசிக்கணும். குளிக்கிறது கூட நம்முடைய வெப்பத்தை சமப்படுத்துவதற்கு தான். அதன் முறையில் நாம் மூன்றையும் கவனம் செலுத்தினால் நோய் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழலாம்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் கே. கணேசன் அவர்கள்.

நேரம் 6:09. எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையில் வெளித்துக் கொண்டிருக்கிறது காலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பக்தி பாடல்கள் வரிசையில் முதலாவதாக சித்ரா பாடியது.

அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத நீரூற்று. அது எப்பொழுது எப்படி எங்கே தோன்றும் என்பதை எவராலும் அறிய முடியாது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி ஏ தனபாண்டியன் பாடியது.

நேரம் 6:21 ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில். காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தினேஷ் பாடியது.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது காலத்தின் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். நமது எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 7:35 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 10:30 கவிதையும் கானமும். பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் ஆர் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் நச்சுனு 4 பாயிண்ட். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இதுவரை நமது எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசியை நடுவதற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டும். நாற்று அழுகல் நோயை மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விருடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களைச் சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 30ஆம் தேதியன்று ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22-26-99-65 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளையும் மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல்

35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3, மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு கேட்கலாம். நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025-26 ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு, மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025-26 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2,200 ரூபாய் முதல் 2,400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானியங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடி

0: அடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை

0: கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின் கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து

0: கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இந்த சைக்கோசிஸ் அப்படின்ற பிரச்சனை பாத்தீங்கன்னா இரண்டு வகைன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து ஹாலுசினேஷன், அதாவது நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி, ஏதோ ஒண்ணு கேக்குற மாதிரி, ஏதோ ஒண்ணு நம்மள தொடுற மாதிரி, ஏதோ டேஸ்ட் உணர்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றதுதான் ஹாலுசினேஷன். அண்ட் இன்னொரு வகை பாத்தீங்கன்னா டில்யூஷன். டில்யூஷனுங்கிறது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப். 1000 பேர் அதற்கு ப்ரூஃப் கொடுத்து இது இப்படிதான் சொன்னாலும் நம்ம அதை நம்பாம இது இப்படி இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதா டில்யூஷன். இது ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் நம்மளால ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை தான் சைக்கோசிஸ். இது வரக்கு காரணம் அதாவது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சிசோபர்னியா, போஸ்ட் பார்ட்டம் டைம்ல வரக்கூடிய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய டிப்ரெஷன், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் வருது, பைபோலார் டிசீஸ், வைட்டமின் சத்து குறைபாடு கூட இது வரக்கு ஒரு காரணம். அண்ட் இது இல்லாம காரணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தா, இல்ல பிரெயின் இன்ஜுரி ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகி பிரெயின் இன்ஜுரி ஆச்சுன்னா, ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருந்தா கூட இந்த மனம் சார்ந்த சைக்கோசிஸ் பிரச்சனை வந்து நமக்கு வருங்க. ஓகே டாக்டர், இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஆயுர்வேத சித்த ஒருங்கிணைந்த மருத்துவத்துல அவ்வளவு அற்புதமான சிகிச்சைகள் இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி எஃபெக்ட் ஆனவங்க என்ன பண்ணும், சில பேர் பாத்தீங்கன்னா அது உணர்வாங்க, நம்மனால இது கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு தானாகவே முன் வந்து இதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள விரும்புவாங்க. ஆனா ஒரு 70% பீப்புள் பாத்தீங்கன்னா முன் வர மாட்டாங்க, எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க ஒரு 7-10 நாள் மருத்துவமனையிலே இருந்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கணும் கண்டிப்பா. தலையில பண்ணக்கூடிய அக்குபஞ்சர் சிகிச்சை ஆகட்டும், ஆயுர்வேதத்துல சிரோதாரா அப்படின்ற சிகிச்சையா இருக்கட்டும், யோகா பயிற்சி, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது ரெக்கவர் பண்ண முடியாது. 10-15 நாட்களாவது மருத்துவமனையிலே இருந்தா போகும்போது கண்டிப்பா ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் இதற்கு சப்போர்ட்டிவ் தெரப்பீஸ் நம்ம கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டி கூட கனெக்ட் ஆக முடியாதுதானே பிரச்சனை, அப்ப அது கூட கனெக்ட் பண்ணக்கூடிய சோசியல் ஒர்க்ல இன்வால்வ் பண்ணணும். அதாவது கார்டனிங் பண்றதா இருக்கட்டும், வெளியே போய் சர்வீஸ் பண்றது, ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி சோசியலா அவங்கள வந்து கனெக்ட் பண்ண வச்சா ரியாலிட்டி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது வராமலே தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஓவர் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். அண்ட் ஆல்சோ இது ஹெட் இன்ஜுரினால தலையில அடிபட்டா கூட வரும். சோ அதனால ஹெல்மெட் எல்லாம் வேர் பண்ணி சேஃப்டியா நம்ம டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. ஏதாவது நம்ம உடல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மூக்குல எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன், த்ரோட்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அது நமக்கு பிரெயினுக்கு டிராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால அந்த மாதிரி தொடர்ந்து ENT சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு உடனே அட்டென்ஷன் கொடுத்து சரி பண்ணுங்க. B12 குறைபாடுனால கூட நர்வ்ஸ் டேமேஜ் ஆகும். சோ பேலன்ஸ்டான உணவு எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணலாம், தடுக்கவும் முடியும். அண்ட் வந்தாலும் ஒருங்கிணைந்த மருந்துகள் மூலமா, ட்ரீட்மெண்ட் மூலமாவும் கண்டிப்பா வந்து என்ன மாதிரியான சைக்கோசிஸ் பிரச்சனையா இருந்தாலும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது பயனுள்ள தகவலா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: BP சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நிறைய நாள் நம்ம வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். இது வந்து மனம் சார்ந்த ப்ராப்ளம்ங்க. இந்த பிரச்சனைக்கு பேர் வந்து சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ரியாலிட்டி கூட நம்மளால கனெக்ட் பண்ணவே முடியாது. இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் கூட நம்மளால கனெக்ட் பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனை தான் இந்த சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்றது. டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் ரியாலிட்டி. இது வரதுக்கு காரணம் மென்டல் லெவல்ல ஏதாவது டிராமா, ஏதாவது பிரச்சனைகள்னால எஃபெக்ட் ஆனதாகவும் இருக்கலாம், பிசிக்கல் லெவல்லையும் இருக்கலாம்.

ஹலோ, வெரி குட் மார்னிங் டு ஆல். டைம் 7 மணி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ FM Rainbow 103 கோவையோட கேட்டு ரசிக்க போகிறோம்.

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா, இரண்டாவது நம்ம கேட்ட பாட்டு என் ராசாவின் மனசிலே படத்தில் ஸ்வர்ணலதா பாடியது இசை இளையராஜா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு நெஞ்சு தைக்கில்லாதே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் கேட்டிருக்கோம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மை

0: இன்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மையை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல்

சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக இரண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:25:47 சென்னை மெட்ரோவில் வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு இன்னைக்கு தட்பவெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 26°C, ஈரோட்டில் 36, திருப்பூரில் 26, சேலத்தில் 35, அதுக்கப்புறமா சென்னையில் 28, ஊட்டி, கூடலூர், குன்னூர், நீலகிரிஸ் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 18°C, பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில இடங்களில் 26°C, திருச்சியில் 37°C வெப்பநிலை

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இது மித்தா ஃபேக்டா அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். வெள்ளையான பற்கள் தான் ஆரோக்கியமான பற்கள் அப்படின்னு இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ்லலாம் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ எது உண்மை எது பொய் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
1: இல்லை, அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு இப்போ ஒயிட்டானதான் ஹெல்த்தியானா, இப்போ ஒரு சிலர் வெள்ளையாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் கருப்பாக இருக்கிறாங்க. வெள்ளையாக இருக்கிறதாண்டா ஹெல்த்தி, கருப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி இல்லை. இட் ஜஸ்ட் அ கலர் ஆஃப் த டீத், லைக் கலர் ஆஃப் த ஸ்கின். அதாவது தோல் என்ன கலரோ அது மாதிரி தான் பல்லோட கலர். ஸோ கலரை வச்சு இது நல்லது கெட்டதுன்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது. தோல் கலர் மாதிரி தான், அதை நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பல்லு இப்போ வெள்ளையாக இருக்குது, அதுலேயே ஒரு இடத்துல மஞ்சளாக இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே தவிர, கலரை வச்சு இது ஹெல்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு வெள்ளையாக இருக்கும், ஒரு சிலருக்கு மஞ்சளாக இருக்கும், ஓகேங்களா? அதை பொறுத்தலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதா, எல்லாமே ஹெல்தி தான். அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். கலரை வச்சு நீங்கள் வந்து ஹெல்தி வீக்னு சொல்லவே முடியாது. தட்ஸ் ராங்.
0: டாக்டர், இப்போ நிறைய வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாக்களில் வந்து வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், பல்லை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு வந்து இந்த சார்கோல் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சக்கரை லெமன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணால் உண்மையாக வந்து பல் கலர் சேஞ்ச் ஆகுமா இல்லை இன்னும் வஸ்ட்டாக தான் மாறுமா? ஸோ இதை பற்றி சொல்லுங்களேன்.
2: நிறைய பேர் வந்து லெமனு சால்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி, பட் அந்த பல் வந்து என்ன பண்ணுனா அது டேமேஜ் தான் பண்ண போதுங்க. பல்லுக்கு மேலே இருக்கிற லேயரை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறீங்க, அதனால் அதுக்கப்புறம் கூச்சம் வர்றது, அப்புறம் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது சில இதெல்லாம். உங்களுக்கு பல் க்ளீன் பண்ணணும், கலர் மாற்றணும்னா டென்டிஸ்ட் தான் கரெக்ட். நாமளே வீட்டில் இருக்கிறதுலாம் ட்ரை பண்றது அது வந்து வேர்சன் தான் பண்ணும். இருக்கிறத மேல் லேயரை போக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அது நீ லைஃப் ஃபுல்லாக கூச போகுது. அதுக்கு ரெமெடியெலாம் எதுவும் பண்ண முடியாது. வீட்டில் தயவு செஞ்சு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ப்ரஷ் பண்ணுறோம், நீட்டாக வச்சுக்கிறோம், மீதியில் டென்டிஸ்ட் பண்ணிக்குவாங்க, அதுதான் பெட்டர்.
1: இப்போ டக்குன்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் புளியும் உப்பையும் போட்டு தேய்ச்சிங்கன்னா பல பலன் இருக்குது இல்லையா, அதே மாதிரி பல்லுலையும் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. பல்லில் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது இனாமல் மேலே ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆயிரும். அது மேபி இனிஷியலுக்கு பல பலன்னு தெரியலாம என்னமோ, பட் அது ஸ்கிராச்சஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அதனால உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்.
2: நிறைய அழுக்கு கூட அட்ராக்ட் பண்ணுவோம்,
1: அழுக்கு அட்ராக்ட் போகும், காரை போய் அதிகமாக சேர்ந்து. ஏன்னா எனாமலுங்கிறது முழு முழுன்னு வச்சுட்டிங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். அதில் ஸ்கிராச்சஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு காரையெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும், உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால டென்டிஸ்ட் போய் பண்ணிக்கிறதா பெட்டர். நம்மளே ஏதோ ஒன்று தெரிஞ்சோம், நம்மளே ஏதோ பண்ணோன்னு பண்ணிங்கன்னா அது சரி வராது, தப்பு அது.
0: டாக்டர், இந்த மாதிரி இன்னொரு ஒரு சில விஷயமும் இருக்குது. அடிக்கடி வந்து அதாவது 6 மந்த்ஸ் வந்து நம்ம பல் க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்க எனாமல் போயிடும், சீக்கிரம் பல் விழுந்துடும், ஸோ இந்த மாதிரி இல்லாமல் சொல்கிறாங்க.
1: அது ஒரு மிகப்பெரிய மித்து. எங்கிட்டே இன்னுமே நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் பல் க்ளீன் பண்ணால் பல் கூச்சம் வந்துடுமா, பல் தேய்ச்சிருமா, பல்லை தேய்ச்சி விட்றக்கான அங்கே இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். அந்த க்ளீன் பண்ணுறனால பண்ணாமலில் தேய்ஞ்சிருமான்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு சின்ன கீழல் கூட உழுகாது. நம்ம அதில் இருக்கிற அழுக்கு காரை இதெல்லாத்தையும் நான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறனால எதுவும் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வண்டி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுனா பெயிண்ட் போயிருமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இது க்ளீன் பண்ணுறனால உங்களுக்கு இனாமலில் எந்த ஒரு ஸ்க்ராச்சோ இந்த மாதிரி இது வராது. என்ன ஆகுதுன்னா அழுக்கு நிறைய சேர்த்திட்டு வர்றாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கு பூரா எடுத்துடுறோம். பல்லுக்கு கீழே இருக்கிற சிமெண்டம்ங்கிற ஏரியா வந்து நல்லா வந்துட்டு கூச்சம் மிகுந்த பகுதி, அது எவரு தான் மூடிட்டு இருக்கணும், ஆனால் அழுக்கு தானே இருக்குது, அதை நாங்கள் எடுத்துடுறோம். எவரும் நவுந்து இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணோடனே தண்ணி குடிச்சா கூசுது. அடடா, முன்னாடி கூசலை க்ளீன் பண்ணோடனே கூசுது, ஓ இப்போ வந்து பல்ல தேய்ச்சிட்டாங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க அதை அப்படி எடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையாது. அந்த ஒரு 4-5 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் அதை அந்த கவர் பண்ணிடும். கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூச்சம் போயிடும். க்ளீன் பண்ண உடனே கூசுறனால ஓ தேஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க.
2: அதில் அதை நம்ம ஆக்சுவலாக நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும், அதுவும் வந்து எல்லாரும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க ஆனா எனக்கு தேய்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு, அப்படிலாம் இல்லை, தேயாது, மேல் லேயர் ஒன்றும் ஆகாது.
0: ஓகே டாக்டர், இந்த ரூட் கேனல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரூட் கேனல்னா என்ன, அது எந்த காரணத்தினால வருது, இதுக்கு சரியான சிகிச்சை முறைனா என்ன?
1: ரூட் கேனல் அப்படின்னு என்ன, ஒவ்வொரு பல்லுக்கும் பாத்தீங்கன்னா நர்வ் சப்ளை பிளட் சப்ளைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ வந்து அதுவும் இதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரிவர்சபிள்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு சொத்தை வந்து இப்போ பல்லு வந்து 3

0: லேயரில் ஆயிருக்கு, எனாமல் டென்டின் பல்ப். எனாமலில் ஒரு சொத்தை இருக்கிற வரைக்கும் அதை அடைச்சிக்கலாம், ஈவன் டென்டினுக்கு போனாலும் அதை அடைச்சிக்கலாம். பல்புக்கு ரொம்ப க்ளோஸராக போயிட்டாலோ இல்லை பல்பை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடைச்சி சரி பண்ண முடியாது, அது ரிவர்சிபிள் கிடையாது, இர்ரிவர்சிபிள் ஆகிடும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வேருக்கு கீழே அது ஒரு இன்ஃபெக்ஷன் டெவலப் பண்ணும், அதனால் உங்களுக்கு வலிக்கும். இதை வந்து யூஸ்வலாக அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் அந்த பல்லை தட்டுனீங்கன்னா வலிக்கும். அதே மாதிரி ராத்திரியில் எனக்கு வலிக்குது அப்படிம்பாங்க, இட்ஸ் கால்ட் நாக்டூனல் பெயின். ராத்திரி வலிக்குது அப்படின்னாவே இட்ஸ் அ சைன் ஆஃப் இர்ரிவர்சிபிள், அதை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்த பல்லு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிடுங்கிடணும், அதை தவிர ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ்மெண்ட் தான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். எப்படின்னா அந்த பல்லுக்குள்ளார ஒரு துவாரம் பண்ணி அதில் இருக்கிற நர்வ் சப்ளை கெட்டு போய் இருக்கு இல்லைங்களா, இன்ஃபெக்டட் நர்வ்ஸ் பிளட் சப்ளை அதை பூராத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கெனாலை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அழகாக ஷேப் பண்ணிவிட்டு அந்த ரூட்டோட டிப்பு வரைக்கும் கட்டப்பர்க்கா மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது ரப்பர் மாதிரி, ஓகேங்களா, அதை வச்சு ஒரு சீலண்ட்லாம் வச்சு கோட் பண்ணி அதை டிப்பு வரைக்கும் அடைச்சிட்டோம்னா அந்த பல்லு இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு, ஆனால் வலி இருக்காது. அதுக்காக வந்தது தான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். பல்லு பிடுங்கியே தீரணுங்கிற ஸ்டேஜில் கூட நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்கோம். ஈவன் ஒரு பல்லு பெரிய ஓட்டை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணி ஆனால் பெரிய ஓட்டையாக இருந்தாலும் போஸ்ட் அண்ட் கோர்னு சொல்லுவோம், போஸ்டெல்லாம் வச்சு ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணி கேப் போட்டு என்ன வேணால் கடிக்கிற அளவுக்கு பண்ணிடலாம். ஸோ ஒரு சொத்தப்பல் ஆழமாக போய் எவ்வளோ பெருசானாலும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதை நம்ம காப்பாற்றி தர முடியும். ஆனால் அதே பல் சொத்தையே இல்லை ஆனால் ஆடிருச்சுன்னா பிடுங்கத்தான் வேணும். ஸோ யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி வந்தது தான் ரூட் கெனால். ரூட் கெனால் பண்ணுறங்கிறது வந்து குட் திங். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு சொத்தை வருது அப்படின்னா அது கூச்சம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் பண்ணும், இல்லை சாப்பிட்ற பொருள் உள்ளே போய் சிக்கும், அப்போவே நீங்கள் போய் பார்த்து அதை அடைச்சிக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, ஐயோ டாக்டர்கிட்ட போனால் வலிச்சிரும் அப்படின்ட்டு விட்டுறோம். அப்போ நீங்கள் என்ன ஆகும், ஊசி போட்டு ரூட் கெனால் பண்ணி அதுக்கப்புறம் கேப்பை போட்டு மல்டிபிள் விசிட்ஸ் போய் நிறையா செலவு பண்ணி பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ ஏர்லியராக நீங்கள் போயிட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். பட் ரூட் கெனால் வந்து ஒரு மிகப்பெரிய டென்டிஸ்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் கூட அதை காப்பாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான், இட்ஸ் அ பெஸ்ட்.
1: காரணமே டென்டிஸ்ட்னாலே பயந்துக்கிறாங்க, அதுலேயும் ரூட் கெனால்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவலில் பயந்துக்கிறதுனால தான் காரணம். எடுத்து விட்டுருங்க, வலிக்குது எடுத்து விட்டுருங்க, அது மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் இது பண்ணி காப்பாற்றிக்கலாம், எடுக்கிறதுனால அடுத்த ப்ராப்ளம் வரும், அதுக்கு இது காப்பாற்றுறது பெட்டர்.
2: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

0: இன்று
1: தேசிய ஒலிபரப்பு தினம். 1927 ஜூலை மாதம் 23 தேதியில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்ற நிறுவனம் தனது முதல் வானொலி ஒலிபரப்பை மும்பையில் துவங்கியதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் தேசிய ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமல்லாமல் கல்வி, பொது அறிவு, எழுத்தறிவு, சுகாதார விழிப்புணர்வு, வேளாண்மை போன்றவற்றை பற்றிய பல தகவல்களை அளித்து மக்களுக்கு உற்ற நண்பனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் வானொலி ஒலிபரப்பு 1936 அகில இந்திய வானொலியாக விரிவடைந்து 1956 ஆகாஷ்வாணி என்று பெயர் மாற்றம் பெற்று தற்போது 590 வானொலி நிலையங்களுக்கு மேல் நிறுவப்பட்டு நாட்டின் 98% மக்களை சென்ற அந்த வகையில் அனைவருக்கும் நலம், அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற தனது குறிக்கோளுக்கு ஏற்ப ஆகாஷ்வாணி மக்களுக்கு தகவல்களை அளித்து கல்வி புகட்டி அவர்களை மகிழ்வித்து வருகிறது.
0: இன்று

நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறுத்தலை நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் ஆர் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும்.

0: சின்ன பூவே மெல்ல பேசு படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடியது இசை எஸ் ஐ ராஜ்குமார்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வெட்டிவேர் சமூகம் காக்கும் ஓர் அற்புத தாவரம். இதற்கு குரு வேர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. மழை பெய்தாலும் மழை பெய்யாவிட்டாலும்

சாகாவரம் பெற்று சஞ்சீவியாக நீண்ட காலம் வாழும் திறனுடையது இந்த வெட்டிவேர். நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. எவ்வித உரமோ பயிர் பாதுகாப்பு மருந்தோ தேவை இல்லாததால் இது ஏழைகளின் நண்பன் என்று சொல்லலாம். தென்னந்தோப்புகளில் நீரை சேமிக்க இதை பயன்படுத்தலாம். இது எந்த பயிருக்கும் ஊறு விளைவிப்பதில்லை. இது கால்நடைகள் சாப்பிடாத அதிக நீர் தேவையில்லாத செடி. நடப்பட்ட நிலங்களில் மழை நீரினால் அரித்து கொண்டு வருகின்ற மண்ணானது வெட்டிவேர் அருகே படிந்து சரிவான நில அமைப்பாக மாறி காலப்போக்கில் படிகள் போன்ற அமைப்புகளாக மாறிவிடும். இந்த அமைப்பு காலம் காலமாக அப்படியே நிலைத்திருக்கும். இதன் வேர்கள் கொத்தாக இருப்பதனால் மண்ணை கெட்டியாக பிடித்திருக்கும். அதனால் அதிக மழையின் பொழுது மழைநீர் வெட்டிவேர் தடுப்பருகே தேங்கிவிடுகிறது. அதனால் மண்ணுக்குள் அதிக நீர் ஊடுருவி மண்ணும் அரித்து செல்லப்படுவதில்லை. கழிவுநீர் வெளியேறும் இடங்களில் இந்த வெட்டிவேரை வைத்தால் சில மாதங்களிலேயே

0: அதிக மழையின் பொழுது மழைநீர் வெட்டிவேர் தடுப்பருகே தேங்கிவிடுகிறது. அதனால் மண்ணுக்குள் அதிக நீர் ஊடுருவி மண்ணும் அரித்து செல்லப்படுவதில்லை. கழிவுநீர் வெளியேறும் இடங்களில் இந்த வெட்டிவேரை வைத்தால் சில மாதங்களிலேயே அந்த நீரை நல்ல நீராக மாற்றும் தன்மை இதற்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. செலவில்லாத சுத்திகரிப்பு கருவி இது. வெட்டிவேரின் பயனை அனைவருக்கும் எடுத்துச் சொல்லி இயற்கையான இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி மண்ணினை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
4: FM Rainbow 103 கோவில வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நிழல் பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஜூலை மாதம் 24 முதல் 26 வரை குமாரபாளையம், தென்பண்டரிபுரம், விட்டலபுரி, அருள்மிகு, பாண்டுரங்கர் திருக்கோவிலில் 99 ஆண்டு ஆஷாட சுத்த சயன ஏகாதசி மகோத்சவம் நடைபெறுகிறது. கோவை ராமநாதபுரம் ஸ்ரீதேவி ஸ்ரீபூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவில் ஆஷாட சுத்த ஏகாதசி 45 ஆண்டு மகோத்சவம் ஜூலை 24 26 வரை நடைபெறுகிறது. கோவை சிங்காநல்லூர் பீடம்பள்ளி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின்சார விநியோகம் கள்ளப்பாளையம், பீடம்பள்ளி, சின்னக்கலங்கள், பாப்பம்பட்டி, நாகமநாயக்கன் பாளையம் ஒரு பகுதி, கண்ணமநாயக்கன் பாளையம், செல்வராஜபுரம் ஒரு பகுதி, பள்ளப்பாளையம், நடுப்பாளையம் போன்ற பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

சங்கீதமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் எல்லாம் உயிராகுமே. இருக்கும் காலம் வரை இன்பங்களை கொண்டாடு, எதிலும் இடைஞ்சல்

புது வசந்தம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை எஸ்ஏ ராஜ்குமார். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம இதுவரைக்கும் கேட்ட விஷயம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்களோட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளை காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம் அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே சுதா பிரியா காத்துட்ருக்காங்க. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது.

0: இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்கவிருக்கும், கூடவே உங்களுக்காக சின்ன சின்ன தகவல்களும். நேரம் 8:02:34. இன்னைக்கான ரெயின்போ வைப்ஸ் கேள்வி: பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1968 கீழ் நச்சுத்தன்மை தொடர்பான இறப்புகளுடன் தொடர்புடைய எந்த களை கொல்லிக்கு மத்திய அரசு சமீபத்தில் தடை விதித்தது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9585800103 இந்த நம்பருக்கு உங்களோட ஆன்சர்ஸ் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதா பிரியா.

0: Adiós, amigo.
1: கேட்ட பாடல் முதல்வன் திரைப்படத்திற்காக வசுந்தராதாஸ் பிரவீன் மணி பாடியது. பாடல் கீச ஏ ரஹ்மான், பாடலாசிரியர் வைரமுத்து.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: இந்தியாவில் பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1968 அன்று இயற்றப்பட்டது. இதன் மூலமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு தடை செய்யப்படுது நிறைய பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகளோட இறக்குமதி, உற்பத்தி, விற்பனை, விநியோகம் இதை எல்லாத்தையுமே இந்த சட்டம் தடை செய்யுது. இந்த சட்டம் வந்து மத்திய அரசோட இந்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவு குழு ஆகியவை காலத்திற்கேற்ப ஆபத்தான பூச்சிக்கொல்லிகளை தடை செய்து அறிவிக்குது. மேலும் மாநில அரசுகளுக்கும் பொதுநலன் கருதி தற்காலிக தடைகளை விதிக்க அதிகாரம் இருக்கு. நாம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, கணேஷ் சிறுமுகை, பரிமலா சென்னையிலிருந்து, கோனமலை ஆனந்தன், அலிநகரம் எஸ் மகாதேவன், வீரதுரை அரியலூர்லேருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி, தண்ணீர்த்தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, கலை ஹேமா சண்முகசுந்தரம், கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ், திருப்பூர் இளங்கோநகர் அம்பிகாதேவி சண்முகசுந்தரம்.

0: கேட்ட பாடல் 1 2 3 திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவின் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் விக்டர்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:30:53. நாம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1968 கீழ் நச்சுத்தன்மை தொடர்பான இறப்புகளுடன் தொடர்புடைய எந்த கலைக்கொல்லிக்கு மத்திய அரசு சமீபத்தில் தடை விதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கலைக்கொல்லி எந்தெந்த தாவரங்களிலெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னா, தேயிலை, உருளைக்கிழங்கு, பருத்தி, ரப்பர், காபி, நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு 9 முக்கிய விவசாய பயிர் வகைகளில் களைகளை கட்டுப்படுத்த இந்த களைக்கொல்லி பயன்படுத்தப்பட்டது. மனித மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் கடுமையான நச்சுத்தன்மை மற்றும் மரண அபாயங்களை கருத்தில் கொண்டு இந்த ஜூலை மாதம், அதாவது சமீபத்தில் தான், இதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கான வரைவு உத்தரவை மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டு இதனுடைய உற்பத்தி, விற்பனை, இறக்குமதி மற்றும் பயன்பாட்டிற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கு.

எஃப்எம் இங்கே எல்லாமே தூள். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பூலோபாளையம் அனந்தமுருகன், தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம் ட்ரை பண்ணியிருக்காரு, திருப்பூர் பாலா, ரமணமுதலி புதூர் சுதா.

0: சாகர் ஜீவா, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், உத்தரமூர்த்தி, பூபால், ராமசாமி, சிவபாக்கியம், காமநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. காந்திபுரம் ஜஸ்டின் திருவியன், சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த், மனோ மற்றும் கிரிஷ் அவங்க ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குகன் நஞ்சினாபுரம் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. நா முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பரணிதன் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என் பார்வதி கணபதியிலிருந்து மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மதுக்கரை பெரியசாமி பதில் சொல்லியிருக்காரு. கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கிருத்திகா பிரணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. சுகாதார அபாயங்கள், அதிக இறப்பு விகிதம் மற்றும் அதற்கான குறிப்பிட்ட மாற்று மருந்து இல்லாமை ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி பதிவு குழு என்ன பண்ணாங்க, நிபுணர் குழு வந்து அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது பொதுவாக எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அறுவடைக்கு பிறகு களை கட்டுப்பாட்டிற்காக விவசாயிகளால இந்த களைக்கொல்லி பொதுவாக பயன்படுத்தப்படுது. ஆனா இதன் மூலம் ஏற்படும் நச்சுத்தன்மை பாதிப்புகள் காரணமாக இது தடை செய்யப்பட்டிருக்கு.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஏற்கனவே இந்தியாவில் 27 வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ட்ரின், பென்சின், ஹெக்ஸாக்ளோரைடு, குளோர்டேன், என்ட்ரின், ஹெப்பாக்ளோர், எண்டோசல்பான், டைக்ளோர்வோஸ், கார்பரில், அலாக்ளோர், பெனோமில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூச்சிக்கொல்லிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த பூச்சிக்கொல்லிக்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு. நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க நங்கவல்லி ராஜாராம், பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர் பகுதியிலிருந்து, சங்கரேஸ்வரன், மஞ்சுளா தர்ஷன், கீதா விஸ்வம், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லிருந்து, ஆறுசாமி தடாகம், போ சண்முக சுந்தரம், விநாயகபுரம் பகுதியிலிருந்து, அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய்.
2: மயிலிறகே மயிலிறகே

0: கேட்ட பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வரன்லதா பாடியது. பாடலுக்கு இசை சுரேஷ் பீட்டர்ஸ்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நாம கேட்ட கேள்விக்கான சரியான பதில் பாராக்வாட் டைக்ளோரைட் அப்படிங்கறதா. இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 8:50.
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
6: சைபால். இந்த உலகத்துல நாம நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ரெண்டு, ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டுல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? இதே கேள்வியை ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதிலை எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டில் சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹஸ்ரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்புனார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்க தரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து. ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம்,

ஆனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார், செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், அறிவு உள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார், செல்வத்தை வந்து கள்ளவர்கள் திருடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிக்கிட்டு போக முடியும்.

0: சொன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை வந்து கள்ளுவர்கள் திருடிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறை உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் 10 பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு 10 பதிலை சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் 10 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதிலை சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த 10 பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதிலை சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்ட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காரு ஆர்ஜே சந்தீப்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: do it.
1: உற்சாகமான காலை வணக்கம். இஃப் ரெயின்போ 103 கோவில 9:03 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேர்கள் மட்டுமே வந்து பங்கு பெறலாம். ஸோ நீங்கள் வந்து டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடையும் கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேரளா மற்றும் நீலகிரியை சேர்ந்த நேர்கள் பங்கு பெறலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில 9:09 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேயர்கள் மட்டுமே பங்கு பெறலாம் சொல்லி சொல்லியிருந்தோம். நம்மகிட்ட பேச காத்திருக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்? கோத்தகிரியிலிருந்து கோகிலா. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், கேக்குதா? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்கம்மா?
1: அழகா ஒரு பொண்ணு பாட்டு.
0: ஓகே, காத்து வாக்குல ரெண்டு காதல், இந்த படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல.
4: இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோவையில் இது உங்கள் சாய்ஸ் கேட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2010 இப்ப இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
6: வணக்கம் சார், கோத்தகையில இருந்து சிந்து பேசுறேன் சார்.
2: சிந்து சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: பாடல்
2: வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி.
6: தேங்க்யூ சார்.

0: டைம் 9:20 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம். புலிராஜ் கீழ்குந்தா, நீலகிரியிலிருந்து.
0: புலிராஜ் கீழ்குந்தாவா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு ஒரு நாள் கூத்துல இருந்து அடியே அழகே.
0: சரிங்க, அடியே அழகே உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி சார்.

நெல்லை இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

0: விண்ணை தாண்டி வருவாயா இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: நினைக்கும் போதே
0: 9:32 நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள் 2316312 இல்லை 2317046 இந்த நம்பர்ஸில் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: குரங்கு படையில் இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 9:38 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டிருக்கக்கூடியது இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ்
1: பிஎம் ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 9:40 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் பாலக்காடு மாவட்டம் கொஞ்சம்பாடி செல்வராஜ்.
1: செல்வராஜ் சொல்லுங்க, செல்வராஜ் என்ன பாட்டு வேணுங்க?
2: எனக்கு விடுதலையிலிருந்து வெளிநடிகை காட்டு மல்லி கொடுங்க.
1: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, அடுத்ததுக்கு நன்றி.

0: இது உங்க சாய்ஸ் கேட்டுருக்கோம். 9:45 நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: பாலக்காடு தேஞ்சிரஸ் விளையந்தியாத்தனூர் முத்தி அம்பலன் ஸ்டாப்ல இருந்து அரிஸ்டோட்டல பாஸ்கரன் பேசுறேங்க.
0: பாஸ்கரன், பெரிய ஒரு இன்ட்ரோ. ஓகே, சொல்லுங்க பாஸ்கரன், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு? பையா படத்துல இருந்து உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்ஸ்ங்க.

0: அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது நாணயம் படத்துக்காக.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு

உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கு பெற்ற கேட்டரசு கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சந்தீப். நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5 மணிக்கு தேசிய ஒலிபரப்பு நாளை ஒட்டி விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஜி ராதா அவர்கள் பங்குபெறும் நேரலை இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் வழங்குவதற்காக ஆர்ஜே சுதா பிரியா காத்துட்டு இருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்றும், வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் தோல்வியடைந்துவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் உயிரிழந்த 22 தொழிலாளர்களின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். நேரம் 10:03 இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? இது வந்து திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊர் வந்து ஒரு அழகான ஒரு கிராமம். இதற்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ட்ரெயின்ல புட்லூர் வரை வந்துட்டு புட்லூர்ல இருந்து பஸ் பிடிச்சு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஊரோட பேர் வந்து திரூர் அப்படிங்கிறது. ஏற்கனவே கேரளால திரூர் அப்படிங்கிற ஒரு

ஊர் இருக்கு. இது வந்து நம்ம திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற திருவூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு. வீடுகள்லாம் கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல கட்டப்பட்ட மாதிரி ரொம்ப அழகான வீடுகளை வந்து இங்க பார்க்க முடியுது. வீடுகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சில இடங்கள்ல வீடுகள், இன்னும் வந்து வயல்வெளிகள், கூடவே வந்து விவசாயம் பண்றவங்க இந்த மாதிரி மக்களையும் இந்த ஊர்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இந்த ஊருக்குள்ள நான் இப்போ போயிட்டு இருக்கேன், நிறைய விசாரிக்க போறேன். விசாரிச்சு உங்ககிட்ட இந்த ஊரை பத்தி நிறைய பகிர்ந்துக்க போறேன். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, உன் சமையலறையில் படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பூவமா ஊர்கோலம்ல இன்னைக்கு நான் உங்களை திருவூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். திருவூர் கிராமம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலேயே ரயில்வே டிராக் இருக்கு. சோ ட்ரெயின் போற சத்தத்தை எல்லாம் நம்மளால கேட்க முடியுது, நல்லாவே இருக்கு. அது கூடவே பார்த்தோம்னா இங்கே வந்து நான் விசாரிச்ச போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரலுக்கு இங்கிருந்து ரயில் பாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சென்னை சென்ட்ரல் இங்கிருந்து 35 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் செவ்வாய்பேட்டை புறநகர் ரயில் நிலையமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. சில பேர் விவசாயம் பண்ணுறாங்க, சில பேர் ஸ்கூலுக்கு குழந்தைங்க அந்த டைமில் போகிறதெல்லாம் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா திருவூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க மழை வந்ததுன்னா கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும் போல இருக்கு. காரணம் இங்க மணலும் களிமண்ணும் கலந்த மண்ணு தான் இருக்கு, அதனால கால்நெல்லாம் ஒட்டிக்கும் அப்படிங்கறதால கொஞ்சம் நம்ம பார்த்து வர வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப வந்து நல்லா இருக்கு கிளைமேட், கொஞ்சம் லைட்டா குளிரும் இருக்கு, லைட்டா வெயிலும் இருக்கு, கலந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்ல வந்து இங்க நடந்து போறது, அதுவும் இந்த கிராமத்தை சுத்தி பாக்குறது ஒரு சுகமான அனுபவம் தான். இங்கிருந்து எந்தெந்த ஊர்லாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்ட போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரண்வாயல் இங்க பக்கத்துல இருக்கு, பெருமாள் பட்டுன்னு ஒரு கிராமம் பக்கத்துல இருக்கு, புட்லூர் இங்க ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கூடவே தண்ணீர் குளம் பக்கத்தில் இருக்கு, அயலூர் திருவள்ளூர் வந்து 7.4 கிலோமீட்டர், அதாவது ஒரு ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ திருவள்ளூருக்கு இங்கிருந்து வீரராகவ பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போறவங்க திருவள்ளூருக்கு இங்கிருந்து போய்க்கலாம், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீரராகவபுரம் அங்க இருக்கு, சிவன் வாயில் இங்கிருந்து பக்கத்துல இருக்கு, ஈக்காடு பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க, கோயம்பாக்கம்னு ஒரு ஊர் அதுவும் பக்கத்துல இருக்கான், பேரத்தூர்னு ஒரு ஊரும் பக்கத்துல இருக்கான், ஈக்காடு கண்டிகை இதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்குங்கிறாங்க, கல்யாணக்குப்பம் இதுக்கு பக்கத்துல இருக்குங்கிறாங்க, அதற்கு பிறகு மேலானூர்னு ஒரு கிராமம், விஷ்ணுவாக்கம்னு ஒரு பகுதி, வெள்ளியூர், கரிக்கலவாக்கம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் இந்த கிராமத்தை சுற்றியே இத்தனை பகுதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப பக்கத்துல, அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அதனால இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓகே தான், பஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வருது போகுது, அதனால நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவோம், அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க கிட்ட நிறைய நான் கேட்க போறேன். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, பாப்பாண்டி படத்துல இருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நாளை 9:25 மயில் மார்க் சம்பாராவியின் நட்சத்திர மயிலிறகு. கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்குளம். இன்னைக்கு நான் உங்களுக்கு திருவூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலோட மணி சத்தம் நல்லா கேட்டுச்சு. அப்போ நான் இவங்க கிட்ட கேட்டபோது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்கு தெரியுமா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கிராமத்துக்குள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா, இந்த கோயில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனால ஒரு மலை கோயிலாக உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ சுருங்காண்டீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க வள்ளலாரோட சன்னதியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐவர் சொல்லுவாங்க இல்லையா, சேக்கிழார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சன்னதியும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு போருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால உங்ககிட்ட பேசணும்னா நான் அந்த கோயிலுக்கு தான் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க கூடவே நானும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போற பாதை ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாக்குற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்கேயும் வந்து நிலக்கடலை வந்து முக்கிய பயிரா அவங்க வந்து விளைவிக்கிறாங்க. இங்கேயும் நிலக்கடலைக்கு பேர் மல்லாட்டை தாங்க. சோ நிலக்கடலை அப்படின்னு சொல்லி சொன்னாலே இங்க இருக்கிறவங்க ரொம்ப வித்தியாசமா நம்மளை பாக்குறாங்க. ஏன்னா அது மல்லாட்டைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இட்லிக்கெல்லாம் காலையில வந்து மல்லாட்டை சட்னி தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. நாங்க இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் மல்லாட்டை சட்னி இல்லாம சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள். சோ நானும் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு கழுகு படத்துல இருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் உங்களையே திருவூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்துல புறநகர் பகுதியில இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல என்னென்ன பயிர்கள்லாம் விளைவிக்கிறாங்க தெரியுமா? அரிசி, பருப்பு, எண்ணெய் விதைகள், பச்சை பயிர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பயிரிடுறாங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அரிசி இவ்வளவு நிறைய பயிரிடுறாங்களே, ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமா அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட பிரபலமான நெல் பரிசோதனை நிலையம் 1942 இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாட்டுல 1981 வந்து கொண்டு வரப்பட்டிருச்சான். 1982 இதை வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றமும் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்தையும் பார்க்க முடியுது.

0: ஸோ இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த ஸ்பெஷல் போல இருக்கு. இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குன்னு சொல்லி எனக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி இவ்வளோ பேர் விவசாயம் பண்றாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் கூட்டுறவு வங்கியிலலாம் கடன் வாங்கி இந்த மாதிரி விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்றோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லையும் ஆடு மாடுகள் வைத்திருப்பதை பார்க்க முடியுது. ஆங்காங்கே ஆடுகளை மேய்க்கிற சிறுவர்களையும் பார்க்க முடியுது. பெரியவங்களும் ஆடு மாடை கட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி காட்சிகள் நிறைய என் கண்ணில் படுது. நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரே முடிவில் இருக்கேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: போவோமா ஊர்கோலம்ல? நான் உங்களை திருவூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன் இல்லையா. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே கூட்டுறவு சங்கம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதான். முதன் முதல்ல 1904 ஆகஸ்ட் மாதமே இது வந்து பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டுச்சான். ஸோ இந்த சங்கம் தான் நாட்டினுடைய முதல் கூட்டுறவு சங்கம், ஆசியாவினுடைய முதல் கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றாகவும் இருக்கு. இதனால விவசாயிகளுக்கு நிறைய என்ன சொல்றது முன்னேற்றம் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால விவசாயத்தை வந்து எடுத்து நிறைய பேர் இங்க வந்து இந்த கிராமத்துல விவசாயத்தை வந்து பிரதான தொழிலா வைத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு நான் வந்து கிளம்புறக்கே மனசுல இருந்தாலும் கூட வாயெல்லாம் சொல்லிட்டு இப்ப கிளம்ப போறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103. இனிய காலை பொழுதில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார். காதலர்களின் மனநிலையை ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு சிறு நாணம் கூட வெளிப்படுத்தி விடுகிறது. இந்த பாடலும் அப்படித்தான். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்ற வரி உண்மையான அன்பில் வார்த்தைகளை விட விழிகளே அதிகம் பேசுகின்றன என்பதை உணர்த்துகிறது. காலம் என்னும் காற்றிலே, கல்யாண வாழ்த்து பாட்டிலே ஒன்று சேர்ந்து வாழலாம் என்ற வரிகள். காதல் என்பது ஒரு கணத்தின் உணர்வு மட்டுமல்ல, காலம் முழுவதும் கைகோர்த்து வாழும் உறுதியான பயணமும் கூட என்பதை உணர்த்துகிறது. மௌனத்தில் மலரும் காதலையும் விழிகள் பேசும் கவிதையையும் வெளிப்படுத்தும் பாடல் இதோ உங்களுக்காக.

காதல் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு புதிர். சில நேரங்களில் தெண்டலாய் வருடும், சில நேரங்களில் பேரின்ப அலைகளாய் மனதை தழுவும். அப்படிப்பட்ட காதலின் மென்மையையும் இரு இதயங்களின் இணைவையும் கவிதை நயத்துடன் சொல்லுகிறது இந்த பாடல். வருகின்ற காற்றும் சிறுபிள்ளையாகும், மரகதக்கிள்ளை மொழி பேசும் என்ற வரிகளில் காதல் வந்துவிட்டால் இயற்கையே குழந்தையாகி விளையாடும் என்ற அழகிய கற்பனை வெளிப்படுகிறது. காதலின் இனிமை, இயற்கையின் அழகு, கவிதையின் மென்மை ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் பாடல் இதோ தென்றலாய் வருட வருகிறது.

இசைக்கு ஏழு ஸ்வரங்கள் தான் என்று நாம் அறிவோம். ஆனால் காதல் வந்துவிட்டால் அந்த ஏழு ஸ்வரங்களை கடந்தும் எண்ணற்ற ராகங்கள் மனதில் பிறக்கின்றன. அப்படிப்பட்ட இசையும் காதலும் ஒன்றாக கலந்த கவிதைதான் வரும் பாடல். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா, இன்னும் இருக்கா, என்னவோ மயக்கம் என்பதே ஒரு அற்புதமான சிந்தனை. இசையில் ஏழு ஸ்வரங்கள் மட்டுமே இருந்தாலும் காதலின் உணர்வுகளை வெளிப்படுத்த அவை போதுமா என்று கவிஞர் கேள்வி எழுப்புகிறார். சொர்க்கத்தில் இருந்து யாரோ எழுதும் காதல் கடிதம் இன்றுதான் வந்தது என்ற கற்பனை காதலை விண்டுலகின் பரிசாக உயர்த்துகிறது. கடந்த கால நினைவுகளை உயிர்ப்பிக்கும் பாடல் இதோ.

காதலுக்கு ஒரு விசித்திரமான சக்தி உண்டு. அது மனதை மட்டுமல்ல உடலையும் லேசாக்கிவிடும். அறிவியல் சொல்லும் எடையையும் காதல் சொல்லும் உணர்வையும் ஒப்பிட்டு பார்த்தால் காதல்தான் வெற்றி பெறுகிறது. அந்த அழகான உணர்வை கவிதையாக பாடும் பாடல்தான் இது. நிலவில் பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட எடை இழக்கும் என்ற வரிகள் இந்த பாடலின் கவித்துவச்சிகரம். காதலின் மென்மையையும் கவிதையின் இனிமையையும் இசையின் மாயத்தையும் ஒன்றாக சுமந்து வரும் அழகிய பாடல் இதோ.

தமிழ் திரையிசையில் சில பாடல்கள் காதலை சொல்வதோடு மட்டுமல்ல தமிழ் மொழியின் கவிநயத்தையும் நமக்கு ரசிக்க வைக்கின்றன. அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் இது. கே பி சுந்தராம்பாள் பாடிய முருகன் பாடலான "வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன" என்ற வரிகளில் என்ன என்ன என்ற தொடர்ச்சியான வினாக்கள் வியப்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துகின்றன. அதே இலக்கிய நயத்தை இந்த காதல் பாடலில் பாடலாசிரியர் புதுமையாக கையாண்டிருக்கிறார். "இதயம் இப்போது கண்ணில் துடிக்குதே என்ன என்ன என்ன, இரவு இப்போது நீளமானதே என்ன என்ன, வானம் இப்போது பக்கம் வந்ததே என்ன என்ன" என்று தொடர்ந்து வரும் என்ன என்ன என்ற அடுக்கு தொடர் பதிலை எதிர்பார்க்கும் கேள்வி அல்ல, அது காதலால் ஏற்பட்ட இனிய மயக்கத்தையும் சொல்ல முடியாத பரவசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கவித்துவ உத்தி. நதி கடலில் கலப்பதைப் போல காதல் உணர்வை வெளிப்படுத்தும் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார்.

0: ஐ ரிவார்ட் தம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் ஃபோன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு.
3: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
4: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அண்ணா, I will call them to my office and

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புருனே இளவரசர் திரு அப்துல் மதீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹரரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு

0: அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
0: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வணக்கம் அன்பினர்களே, 11:04 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவிகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கங்க.
4: சிறுமுகையில இருந்து உமா பேசுறேங்க.
3: சிறுமுகை உமா, சொல்லுங்க உமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நாங்க இந்த கைத்தறி நெசவுங்க சார்.
3: சரிங்க, வீட்டுல வேற எல்லாம் இருக்காங்க?
4: வீட்டுல கணவர், ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சார்.
3: பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: பெரியவன் காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க, முடிச்சு வேலைக்கு போறேன் இப்பதான்.
3: சரிங்க.
4: சின்னவன் +2 படிக்கிறாங்க.
3: +2 படிக்கிற அப்படி. ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல்கள் இன்னைக்கு வந்து இன்ஜினியராக நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஒரு விஷயம்? அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுக்க போற பாடல்கள் என்னென்ன?
4: கொடுக்க போற பாடல்கள் வந்து வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடல், சுறா படத்துல இருந்து நான் நடந்தால் அதிரடி,
3: சரிங்க,
4: குட்டி படத்துல இருந்து கண்ணு ரெண்டும் ரங்க நாட்டினம், குங்கி படத்துல இருந்து கையளவு நெஞ்சுக்குள்ள,
3: சரிங்க,
4: டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து நெஞ்சு ஓ நெஞ்சே பாடும் கீதங்கள், கை கொடுக்கும் கையில இருந்து தாளம்பூவே வாசம் வீசு.
3: ஓகே, இந்த பாடல்கள் எல்லாம். சரி, ஓகே, உங்களுக்கு நம்ம எஃப்எம்ல ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: வாழ்த்துக்களும்
3: பாராட்டுகளும். நன்றி. 11:06 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்ஜினியராக தெரிவு செய்யப்பட்டு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து உமா.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM Rainbow 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைடா, செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Okay.
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
3: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: Hey. Ah-ha. Invisible.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம இதுவரைக்கும் கேட்டது இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டாங்க சிறுமுகையிலிருந்து உமா. ஸோ இவங்களுக்கு மீண்டுமாக ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண், அதாவது மொபைல் போன் நம்பரை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைன்னா கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பு எங்களிடமிருந்து கண்டிப்பாக

வாக ஒரு நாள் வரும் அந்த நேரத்தில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தி. நேரில் இன்று மாலை 5 தேசிய ஒலிபரப்பு நாளை ஒட்டி விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஜி ராதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை இடம்பெறும்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழிற்வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். 11:32. சில பாடல்கள் காலத்தை வென்று வாழ்கின்ற பாடல்களாக இருக்கும். அவற்றை எத்தனை முறை கேட்டாலும் மனதில் ஒரு இனிய நினைவை விதைத்துவிட்டு செல்லக்கூடிய வகையில் அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத, மறந்து விடாத ஒரு பாடல் தான் நம்ம இப்போ நிகழ்ச்சியோட முதலாவதாக பாடலாக கேட்க போகிறோம். இந்த பாடல் அமைந்திருக்கக்கூடிய திரைப்படம் 1963 வெளியான நீங்காத நினைவு என்ற திரைப்படம். இதற்கு இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இசைமேதை கே வி மகாதேவன் அவர்கள். சின்னஞ்சிறு மலரை மறந்து விடாதே அப்படிங்கிற வரியில் தொடங்கக்கூடிய இந்த பாடல் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடன் பகிர்ந்த அன்பான தருணங்களையும் மறந்துவிடக்கூடாது என்ற அழகான நினைவூட்டலாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கை பயணத்தில் பிரிவுகள் வந்தாலும் பாசமும் நட்பும் என்றும் மனதில் மலராக மலரட்டும் என்பதே இந்த பாடலுடைய மையக்கருத்தாக அமைந்திருக்கிறது. சில பாடல்கள் வெறும் இசை மட்டும் கிடையாது, அவை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றன. அந்த இனிய நினைவுகளை மீண்டும் மனதில் மலர செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி மலர இருக்குது.

தமிழ் திரையிசையினுடைய பொற்காலத்தில் உருவான சில பாடல்கள் காலத்தை வென்று இன்றளவும் இனிமை குறையாமல் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட மென்மையான மெலடிகளில் ஒன்று தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ராஜமௌடம் திரைப்படத்துக்காக வரக்கூடிய இந்த பாடல், இது காதலுடைய மென்மையும் இயற்கையின் அழகையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய இந்த பாடல், தென்றலை ஒரு தூதுவனாக கற்பனை செய்து மனதில் எழுதக்கூடிய காதல் உணர்வுகளை மிக நளினமாக வெளிப்படுத்துகிறது. மெதுவாக வருடி செல்லும் காற்றைப் போல இந்த பாடலின் இசையும் நம் மனதை அமைதியாக தொட்டு செல்கிறது. அக்கால இசையின் தனிச்சிறப்பான எளிமையான இசைக்கோர்வை, இனிமையான மெட்டு, கவித்துவமான வரிகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த பாடலை காலத்தால் அழியாத மெலிசை பொக்கிஷமாக மாற்றியுள்ளன.

நேரம் 11:40. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். விண்ணுலகிலிருந்து நில ஒளி பூமிக்கு இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஒளியையே காதலின் உருவமாக கற்பனை செய்து கவிதையாக வடித்தால் அது வரக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பாடலாகத்தான் கண்டிப்பாக மாறிவிடும். மெல்லிசை, மென்மையான குரல்கள், மனதை வருடக்கூடிய வரிகள், காலம் கடந்தாலும் காதலின் இனிமையை குறையாமல் தாங்கி நிற்கும் ஒரு அற்புதமான பாடல் இது. தூய உள்ளம் படத்துக்காக பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. நில ஒளியை காதலியாகவும் காதலை ஒரு தெய்வீக ஒளியாகவும் சித்தரிக்கும் இந்த இனிய பாடலை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டிருக்கோம். 11:44 வானத்தில் மிதக்கக்கூடிய மேகங்களும் அவற்றோடு விளையாடும் வெண்ணிலவும் இந்த இயற்கை காட்சிகளை காதலின் மொழியாக மாற்றி இசையில் ஓவியமாக வரைந்தால் அது வரக்கூடிய ஒரு பாடலாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த பாடலும் பாடல் நிரமிச்சிருக்கக்கூடிய படமும் இரண்டும் ஒன்றே தான். அதாவது புதையல் படத்துக்காக வரக்கூடிய பாடல், இந்த பாடலும் புதையல் மாதிரியான ஒரு பொக்கிஷமான ஒரு பாடல்கள் தான். ஒவ்வொரு சரணத்திலும் இயற்கை, காதல், இசை, இந்த மூன்றும் ஒன்றாக கலந்த ஒரு கவிதையைப் போல மனதில் பதியக்கூடிய இந்த ஒரு பாடல் பல தலைமுறைகளாகவும் இசை ரசிகர்களுடைய விருப்ப பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. இனி வானமும் மேகமும் நிலவும் ஒன்றாக சேர்ந்து நம் மனதை வருட வரக்கூடிய இந்த இனிய மெல்லிசையை நாமும் சேர்ந்து ரசிப்போம்.

நாளை இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. பதினோரு மணி 42 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். பழைய திரைப்பட பாடல்களில் சில பாடல்கள் கேட்டவுடன் நம் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்துவிடும். கிராமத்து மண்வாசனையையும் எளிமையான காதலையும் நாட்டுப்புற நேயத்தையும் அழகாக படம் பிடித்த பாடல்களில் ஒன்று தான் நம்ம அடுத்ததா

கேட்க போறோம். பாதை தெரியுது பார் இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன மூக்குத்தியாம் இந்த பாட்டு. ஒரு சிறிய ஒரு மூக்குத்தியை மையமாக வைத்து ஒரு இளம்பெண்ணுடைய அழகை நகைச்சுவை கலந்த காதல் உணர்வோடு வர்ணிக்கக்கூடிய பாடல் இது. எளிமையான சொற்கள், நாட்டுப்புற மனம் வீசும் கற்பனைகள், துள்ளலான இசை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த பாடலை இன்றளவும் ரசிக்க வைக்கின்றன.

இது ரெயின்போ கிளாசிக்ஸ், 11:54 ஒரு சேவலை வைத்து காதலையும் வாழ்க்கை தத்துவத்தையும் நகைச்சுவையையும் ஒரே பாடலில் சொல்ல முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த அற்புதமான ஒரு திரைப்பாடல். 1958 வருடம் வெளிவந்த

டூ கிளாசிக்ஸ், 11:54. ஒரு சேவலை வைத்து காதலையும் வாழ்க்கை தத்துவத்தையும் நகைச்சுவையையும் ஒரே பாடலில் சொல்ல முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த அற்புதமான ஒரு திரைப்பாடல். 1958 வெளிவந்த பதிபக்தி திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய இந்த பாடல் தான் இனம் அடுத்ததாக கேட்க போகிறோம். காலை பொழுதில் சேவல் கூவுவது போல உற்சாகத்தையும் புன்னகையும் நம் மனதில் எழுப்பக்கூடிய இந்த இனிய பாடலை இப்பொழுது கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.

11:58 FM Rainbow 103 கோவையில நாம இது வரைக்கும் கேட்டிருச்ச இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ், நீங்காத நினைவு, ராஜமுகடம், தூய உள்ளம், புதையல், பாதை தெரியுது பார், பதிபக்தி, இந்த படங்கள் இருந்தெல்லாம் இன்னைக்கு ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டு ரசித்தோம். ஒலிவிழா வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடையும் மகிழ்ச்சியுடையும் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சந்தி. இன்று மாலை 5:02 தேசிய ஒலிபரப்பு நாளை ஒட்டி விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஜி ராதா அவர்கள் பங்குபெறும் நேரலை இடம்பெறும்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில தோழிகள் என்ன பேச போறீங்க அப்படின்னா, ஒரு நட்பு உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அதை எப்படி அணுகுவீர்கள் அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், பேசணும்னு நினைக்கிற தோழிகள் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311-2103-2311-7046. வெளியூர்ல இருந்தோ கைபேசில இருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காம 042 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

ரெயின்போ 103 கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நட்பு நமக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அந்த நட்பை அந்த சூழலை எப்படி அணுகுவீர்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிற தோழிகள், பேசணும்னு நினைக்கிற தோழிகள், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311-2103, 2311-7046. வெளியூர்ல இருந்தோ உங்க கைபேசில இருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்க அழைக்கலாம். ஓகேங்களா? சோ தோழிகள்லாம் அடுத்தடுத்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நட்பு இருந்தா அந்த நட்பை வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன், அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கமலா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தோழிகள் உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் தோழிகளுக்கு தெரியும் இல்லையா, 2311-2101-7046. நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல இருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நட்பு நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அந்த நட்பை எப்படி அணுகுவீர்கள் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பானுமதிமா.
0: சொல்லுங்க, ஒரு நட்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு சரியா இல்ல அப்படின்னா அதை எப்படி அணுகுவீங்க?

0: எப்பேற்பட்ட நட்பா இருந்தாலும் சரிங்கம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரலன்னா அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும். கூடா நட்பு கேடா முடியுங்கறதா ஒரு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரி இன்ன இப்ப நடக்கிற சூழ்நிலைமையில ஆண் பெண் நட்பா இருந்தாலும் சரி, பெண் ஆண் நட்பா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு கெட்ட பேர் வருது, நம்ம குடும்ப சூழ்நிலைமையே அது தலைகீழா மாத்திரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மனசுலயும் இது பதியணும்.
1: ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எப்பேற்பட்ட நட்பாக இருந்தாலும் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது இல்லையா, அதனால நட்பை வந்து பார்த்து தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள சூழலில் நட்புகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி ஹரிஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போதுள்ள குடும்ப சூழ்நிலை வேலை பழு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நட்பை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாதது கூட, ஏன்னா நல்ல நட்பை நம்மளால் பெற முடியுமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. அதனால் நடைமுறையில இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஜெய கிருஷ்ணபுரம் சஹானா ஆதரன் நெபுலா யோகவர்ஷினி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நல்ல நட்புனா கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த சூழல்ல உங்களுடைய நட்பு உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு பிரச்சனை தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சூழல்ல எப்படி முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-1031-2311-7046. வெளியூர்ல இருந்தோ கைபேசியில இருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இளம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நட்பு நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அந்த நட்பை எப்படி அணுகுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2311213 இது ஒரு எண், 2311704 இது மற்றொரு எண். இந்த இரண்டு எண்களையும் அழைக்கும் போது 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்க்கணும். யாரெல்லாம் அப்படின்னா, வெளியூர்ல இருந்து அழைக்கிறவங்க அல்லது உங்களுடைய திறன் பேசி அல்லது கைபேசி ஸ்மார்ட் போன் இதுல இருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 நினைப்பு எண்ணையும் சேர்த்துதான் அழைக்கணும். எனதான் கோயம்புத்தூரோட கோட் நம்பர், ஓகேங்களா? சோ நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும் நினைக்கிறவங்க 9585800103 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நாம இன்னைக்கு கேட்டிருக்கிறது வந்து நட்பை பத்தின ஒரு டாபிக். சோ நட்பு அப்படின்னு சொல்லி வரும்போது யாருக்குமே நட்புங்கிறது இல்லாம இருக்காது, எல்லாருமே நட்பு பாராட்டக்கூடியவர்கள் தான். அந்த நட்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஒரு பிரச்சனையே உண்டாக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதா கேள்வி. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது, வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்கிறது?
1: நான் பல்லடத்துல இருந்து கலைச்சொலி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன?
1: என் கருத்து எப்படின்னா, ஃபேமிலியில தான் நம்ம பார்த்து உறவு விட்டு போயிருன்னு கொஞ்சம் பயத்தோட நடந்து போவாங்க. வேலை பார்க்கற இடத்துலன்னா யாரையுமே நம்ப முடியாது மேடம்.
0: அப்படிங்களா?
1: அப்படியா பேசுவாங்க, நல்லா நட்பா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்துவாங்க. அத நல்லா நம்ம யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. அப்படி ஒரு ஃப்ரெண்டே அவசியம் கிடையாது, ஒதுக்கிறேன். வெளிப்படையா நல்லபடியா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட வச்சுக்கலாம். நம்மகிட்ட ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட ஒண்ணு பேசுறது எல்லாம் அப்படிலாம் இருந்தாங்கன்னா தெரிஞ்சு போயிரு மேடம், அது நம்ம சண்டையெல்லாம் போடக்கூடாது, ஒதுங்கிறேன் நம்மளே.
0: சரி, இப்ப வந்து அவங்க வெளிப்படையா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறது பேசுறதுலயே தெரியும் மேடம்.
0: ஓ, அனுபவம் இல்லையா?
1: நடந்துக்கிறது பேசுறதுலயே தெரிஞ்சுக்கும். நம்மகிட்ட ஒண்ணு பேசுவாங்க, அங்கிட்டு போய் ஒண்ணு பேசுவாங்க, தெரிஞ்சு போயிடாது. அது தெரிஞ்சவொன்னா என்ன மேடம் உங்க குணம் இப்படியா அப்படின்னு, ஃபேமிலினா ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாம், கம்பெனி எல்லாம் ஒண்ணுமே கேட்க முடியாது மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே,
1: நம்மதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்கணும்.
0: ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப அழகா பகிர்ந்திருக்காங்க சரஸ்வதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாராவது அந்த மாதிரி பழகினாங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
2: விஜயலட்சுமி, திருப்பூர்ல இருந்து.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி, உங்களோட கருத்து என்ன?
2: நட்புனா நம்ம அளவா வச்சுக்கோனுங்க, பார்த்து எப்படி அவங்க நடந்து எப்படியான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கோனுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நட்பு இருந்ததுங்க, உறவு. அவர் வேணா நல்லா அவருக்கு உதவி செஞ்சாங்க இது வரைக்குமே.
0: ஓகே ஓகே, சோ நல்ல நட்பா இருந்தா வெச்சுக்கலாம் இல்லையா?
2: ஆமாங்க, அவர்தான் பணம் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா சரட்டை இருட்டை எல்லாம் வேணுங்கிறது எடுத்து தருவாருங்க அவரு.
0: ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சோ நல்ல நட்பு அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: சங்கீத தங்கவே, செட்டிக்காது சாப்பாடு பண்ணிட்டு மேடம்.
0: சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன?
3: இப்ப இருக்கிற காலத்துலயும் மேம் நட்புங்கறது நாம ஒரு அளவான வட்டத்திலேயே வச்சுக்கலாங்க மேம். அந்த யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது.
0: அந்த வட்டம்ங்கிறது எந்த அளவுக்கு
3: என்ன நம்ம

0: உங்க மேல நம்மளுக்கு ஒரு புரிதல் வர்ற வரைக்கும்
1: ஏன்னா
0: இப்ப நான் புதுசா வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க மேம். ஆனா பழகுறாங்க, நல்ல விதமா போனதே நல்ல விதமா பழகுறாங்க, எல்லாமே ஒரு ஆதரவு குடுக்கற மாதிரி பழகுறாங்க. ஆனா அதுல அவங்களோட தேவைக்குதான் இருக்குங்க. அது புரியறதுக்கு இப்ப ஒரு மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு மாசத்துல நான் அவங்க யாராரு எப்படிங்கறதுதான் புரியும். அந்த புரிஞ்ச வரதாங்க மேம், இவங்க இந்த நட்பு தான் நம்மளுக்கு தேவைங்கறத எடுத்துக்க முடியுங்க மேம். அந்த மாதிரி இருக்குங்க இப்ப காலம்.
1: ஓகே ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா பகிர்ந்துருக்காங்க அவங்க. சோ இப்பதான் நான் வந்து புரிஞ்சிட்டு இருக்கேன், ஒரு மாசம் ஆகுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே. அப்ப வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பழக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து தோழிகள் பகிர்ந்துக்கலாம். நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2317046 நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க? சத்யா சொல்லுங்க. சத்யா, உங்களோட கருத்து என்ன?
2: இப்ப இருக்கிற வரைக்கும் அளவா அவங்க முன்னாடி ஒரு தோழி சொன்னாங்களா, அதுதாங்க கரெக்ட். அளவா என்னன்னா என்ன பேசிட்டு இருங்கிறது நம்ம அதிகமா பகிர்ந்துக்கவும் கூடாது. நம்ம பகிர்ந்து விட்டோம்னா திருப்பி முதுகுல குத்துவாங்க நம்மள. நம்ம எப்பயாவது அவங்கள பத்தி சண்டை போட்டோம்னாலோ ஏதாவது பேசணும்னாலோ நம்ம பழசெல்லாம் பேசணும் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம வேறவங்க கிட்ட சொல்லி நம்மள முதுகுல குத்துவாங்க. அதனால என்னன்னா என்ன, எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா அதோட முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அந்த உறவு நல்லபடியா இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரு சிரிப்போட நிறுத்திட்டு போயிருந்தாங்க.
1: ஓகேங்க சத்யா. சத்யா வந்து எங்க பார்த்தாலும் அளவா இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களோட கருத்து என்ன?
3: எங்களோட கருத்துங்க, எல்லாருக்குமே நல்ல பழகணுங்க. அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு
1: பாத்துக்கோனு.
3: அப்புறம் தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிற போது நல்லவங்க கேட்டா நான் மனுஷரியா இருக்கணுங்க, கெட்டவங்க வந்து அப்படியே கழிச்சு விட்டுறணும். ஊர்காவை எப்படி சுட்டு சாப்பிடுற மாதிரி அவங்கள கழிச்சு விட்டுறணுங்க.
1: ஓகே, சோ எல்லாமே அனுபவத்தினால தெரிய வரும்னு சொல்றீங்க.
3: ஆமாங்க,
1: பழகுனாதானே
3: இருக்கு வரைக்கும் யாரு எப்படின்னு நல்லவங்க கேட்டவங்க நல்லா தெரிஞ்சு போயிருவங்க.
1: ஓகே,
3: அப்ப நல்லவங்களோட சரி பண்ணிட்டு
1: அப்படிங்கிற மாதிரி தோழிகள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தோழிகளோட கருத்து வெவ்வேறு விதமா இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பழகிதான் பாக்கணும், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஆரம்பத்திலேயே நம்ம கொஞ்சம் அளவா வச்சுக்கிட்டோம்னா நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர், எனக்கு எல்லாம் புரியறக்கே ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் தான் நானே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தோழிகள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2317046

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, வணக்கம். நல்ல நட்பை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம், தீய நட்பானால் விரயமானாலும் விலகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா பச்சாபாளையம்லேருந்து அமைச்சிருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு எஸ் ஐயம்பாளையம் பாகியலட்சுமி ஷேர் பண்ணியிருக்காங்க. மஞ்சுளா சிறுமுகையிலேருந்து அவங்களும் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலேருந்து இதே மாதிரி தோழிகள்லாம் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு

ரெயின்போ 103 கோவையில் இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ இருக்கு. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் RM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேலம் இடம்பெறும். 3:02 கிராமபோனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழும வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:00 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் தேசிய ஒலிபரப்பு நாளையொட்டி விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஜி ராதா அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். 6:00 பூச்செண்டு பக்தி இசை. 6:40 டீ கடை. 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் மனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 மயிலிறகு. 10:00 மனதோடுதான் ரெயின்போ. 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளு.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பையில இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு

0: மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல்நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
1: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைப்பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின் போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை

முப்பது மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள் கிட்ட நம்ம கேட்டிருந்த கேள்வி, ஒரு நட்பு உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் எப்படி அணுகுவீர்கள் அந்த நட்பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். பல்லடம் காமநாயக்கன் பாலை எம்ஜிஆர் நகர்லேருந்து மனோன்மணி பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும், பழகுவதில் பார்த்து பழகுவது மிக மிக நல்லது, பின்பு கெட்டவர் என்று தெரிந்த பின்னால் வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. தோழிகள் நிறைய பேர் அழைத்தும் பேசினாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நட்பு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவினாஷிலிருந்து பிரபு, தேவி, ஸ்ரீசாய் அவங்க தான். ஸோ ஓகே, ஸோ நிறைய மெசேஜஸ் இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ காலும் வந்து பண்ணி நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நலதமயந்தி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தேசிய ஒலிபரப்பு நாளையொட்டி கோயம்புத்தூர் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மானுடவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடகத்துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இன்னைக்கு வசந்த இளம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில நாம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு நட்பு நமக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாங்க பழகலாம், பிடித்தா பழகலாம், இல்லைனா விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தென் பொன்முடி பகுதியிலேருந்து ராஜாமணி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தேவராயபுரம் பகுதியிலேருந்து ராஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு தோழிகள்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பேசினாங்க. எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, நட்பு அப்படிங்கிறது சில நேரத்தில் சரியாக வரும், சில நேரத்தில் பழகி பார்த்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பழகிறதுக்கு முன்னாடியே பார்த்து பழகணுங்க, பழகினதுக்கு பிறகு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருந்தது. ஆனால் எல்லோரும் தங்களுடைய கருத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க, ரொம்ப தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு மெசேஜ் பண்ண எல்லா தோழிகளுக்கும், கூடவே பார்த்தோம் அப்படின்னா கால் பண்ணி பேசின எல்லா தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேரம் 1 மணி.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: 不明，怎么的人？
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. ஸோ லஞ்ச் டைம்ல ஒரு கேம் ஷோ விளையாடுறது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நாம ஒரு கேம் ஷோ விளையாட போறோம். அது என்ன அப்படின்னா, நான் மூன்று சொற்கள் அல்லாத மூன்று பொருட்கள் அல்லாத மூன்று விலங்குகள் இப்படி எது வேணால் சொல்லுவேன். அந்த மூணில் ஒன்றே ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2312-1303, 2317-4. நான் கொடுக்குற முதல் மூன்று என்னன்னா டால்ஃபின், திமிங்கலம், சுறா. இந்த மூணில் எது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், டால்ஃபின், திமிங்கலம், சுறா, இது மூணில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். கூடவே நிறைய பேர் வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க, 9585800103 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் பேசுறதுக்கு ரெடியாக இப்போவே வர ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மணியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மணிகண்டன், சொல்லுங்க ஆன்சர் என்ன?
2: நான் வந்து டால்ஃபின் தான் வித்தியாசமா இருக்கு.
1: டால்ஃபின் எதனால அப்படி சொல்றீங்க?
2: என்னங்க
1: எதனால அப்படி சொல்றீங்க?
2: சுறாவும் திமிங்கலமும் ஆழ்கடல் வரைக்கும் போவாங்க, இந்த டால்ஃபின் வந்து மேலோட்டமா இருக்குங்க என்னோட இது.
1: ஓகேங்க. சோ என்னோட கருத்து டால்ஃபின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: முனுசாமிங்க.
1: முனுசாமி சொல்லுங்க ஆன்சர்
3: என்ன? இன்னும் சொல்லுங்க மேடம்.
1: அதாவது நான் மூணு சொல்லுவேன், அது மூணுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். டால்ஃபின், திமிங்கலம், சுறா.
3: சுறா.
1: சுறா எப்படி சொல்றீங்க
3: சுறான்னு?
1: எப்படி சொல்றேன்னு தெரியலங்க, ஆனா சுறா தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எப்படிதான் அவர் சொல்றாரு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: நல்லிக்கொண்டம் பார்த்து செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
1: செல்வராஜ், சொல்லுங்க செல்வராஜ், என்ன ஆன்சரா இருக்கலாம்?
0: சுறா தான் மேடம்.
1: சுறா எதனால?
0: சுறா வந்து மேடம் பெருசா இருக்கு நினைக்கிறேன் மேடம்.
1: பெருசா இருக்கு, திமிங்கலம் அப்போ எப்படி? சரி, ஓகே, இவர் ஏதோ திங்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் யாருங்க? வணக்கம், மணிகண்டன் சொல்லுங்க. மணிகண்டன், என்ன ஆன்சர் நினைக்கிறீங்க? டால்பின். எதனால? காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க? இந்த தேன்மொழி சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
2: திமிங்கலம் தான்.
1: திமிங்கலம் தான், எதனால?
2: ஏன்னா அது இந்த சுறாவை விட
1: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
1: யாருங்க?
3: என்ன
1: ஆன்சரா இருக்கும்? எதனால? காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க? ஓகே, சோ நேயர்கள் வந்து பேச வரதுக்கு முன்னாடி உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வரலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க?
4: மினி சரவணம்பட்டி.
1: மினி சொல்லுங்க. மினி, என்ன ஆன்சர்?
4: ஐ திங்க் மமல்.
1: காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க?
5: என்ன
1: ஆன்சரா இருக்கலாம்?
5: என்னங்க? சுறா தானுங்க.
1: சுறா, எதனால சுறா?
5: அதாவது திமிங்கலமும் வந்து தாழ்த்தினும் வந்து மூச்சு வாங்கறதுக்கு மேல வருங்க. ஆனா சுறா மீன் வந்து அப்படி இல்ல, அது வந்து ஒரு வெறித்தனமா எதையுமே தாக்கக்கூடியது, மத்த ரெண்டு தாக்காதுங்க யாரையும்.
1: ஓகேங்க, பாருங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க. மூச்சு வாங்கறதுக்கு மேல வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு, எங்க இருந்து? வணக்கம்.
6: வணக்கம் சுதாம்மா, நான் பீடம்பள்ளி வாசன். நல்லா இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கும்? காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம், பாரதி மகாலிங்கம்.
1: சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
7: சுறாங்க, வித்தியாசம். அது முட்டையிடும், இரண்டும் பாலூட்டிடும்.
1: ஓகேங்க, வெரி குட். ஸோ சரியான பதில் இதுதான். நம்ம கேட்டோட கண்ணோட்டமும் இதுதான், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி ராமகிருஷ்ணன் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு பதில் சொல்லியிருந்தாங்க. கஞ்சப்பட்டி சண்முகானந்தம் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா ஏரி குளம் இதில் தாங்க இது வாழும் பாவங்க இது அப்படிங்கிற மாதிரி குரு சங்கர் அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா கோணமலை ஆனந்தன் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கடேசன் மற்றும் பிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தென்பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பெரியநாயக்கன் பாளையம் பகுதியிலேருந்து முத்துராஜ் வின்சம் முத்துராஜ் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிரமீலா சென்னையிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியான பதிலை முதல்ல வந்து யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யுவா, அவர் வந்து செந்தில்குமார், அவர் வந்து நிகமம் பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கேள்வி என்னங்கிறத சொல்லிடுறேன். அடுத்த கேள்வியும் வந்து இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கேள்வி என்ன அப்படின்னா, ஆலப்புழா, ஜெய்ப்பூர், கொச்சி இதுதான், இந்த மூணில் எது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எங்களுக்கு சொல்லணும்.
8: PM Jai, अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை.

0: அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2,00,000 கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
5: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் 100 விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
4: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு கேம் ஷோவில் நாம 3 விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்னே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நாம கேட்டிருந்தது ஆலப்புழா, ஜெய்ப்பூர், கொச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? இந்த வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
7: பாலா
6: சொல்லுங்க. பாலா, என்ன ஆன்சர்?
7: ஜெய்ப்பூர்.
6: என்னங்க ஜெய்ப்பூர்? எதனால? பெருமாள் சாமி அவர்களே, உங்களுக்கு வந்து ஒரு 3 சொல்றேன், அதுல எது வித்தியாசமானதுன்னு சொல்லணும். சூரியகாந்தி, ரோஜா, நெப்பந்தஸ், எது ரொம்ப வித்தியாசமா இருக்கு? சூரியகாந்தி, ரோஜா, நெப்பந்தஸ்.
7: காத்திருக்கும்
6: நேயர் யாருங்க இது வணக்கம்? ஓகே, சோ நேயர்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேச வரலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். ஓகே, சோ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல துரையன் பேசுறேன்.
6: துரையன் சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
8: என்ன
6: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நெப்பந்த, சூரியகாந்தி, ரோஜா, இதுல எது வித்தியாசமா இருக்கு?
8: இது சூரியகாந்தி தாங்க.
6: சூரியகாந்தி தான். எதனால?
8: சூரியன் வந்தா அது வந்து மலரும்.
6: ஓகேங்க, சோ சூரியகாந்தி இதுல வந்து இதுதான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன், யாரு இங்கிருந்து பேசுறீங்க? ரவி சொல்லுங்க, என்ன ஆன்சர்? காத்திருக்கும் நேயர் யாருங்க இது வணக்கம்? வணக்கம், யாருங்க இது? சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
7: ஜெய்ப்பூர்.
6: அது வந்து பழைய கேள்வி. இப்ப கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நெப்பந்த, சூரியகாந்தி, ரோஜா, இதுல எது ரொம்ப வித்தியாசமா இருக்கு?
7: டிசம்பர், சூரியகாந்தி, ரோஜா. சூரியகாந்தி.
6: ஓகேங்க, சோ டிசம்பர் நினைச்சிட்டாரு நினைக்கிறேன், பரவாயில்ல. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க இந்த வணக்கம்?
9: மதிய வணக்கம் சகோதரே.
6: மதிய வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
9: கணேஷ் சிறுமுகையில இருந்து பேசுறேன்.
6: சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
9: ஆன்சர் வந்து ரோஜா.
6: ரோஜா, எதனால?
9: எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ரோஜா செடியில வந்து முட்கள் அதிகமா இருக்கும், மத்த ரெண்டு செடியில முள்ளு இருக்காது.
6: ஓகேங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எண்ணெய் எடுக்க முடியுங்கிறாங்க, முள்ளு இருக்குங்கிறீங்க, பரவாயில்லையே, சூப்பர். வணக்கம், யார் எங்க இருந்து? இந்திரா நகர்ல இருந்து அகிலா தாரணி, அவங்க வந்து ரோஜா, இதுல வந்து குல்கந்து செய்யலாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்பப்பா, திருப்பூர்ல இருந்து பாலா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா பாத்தோம்னா ஆலங்கு

உப்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி. இஞ்சம்பட்டியிலேருந்து சண்முகம் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தடாகம் பகுதியிலேருந்து ஆன்சர் தங்கம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரு. பீடம்பள்ளி வாசுதேவன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ரோஜால முள்ளுருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜெய் தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குரு சங்கர் காங்கேயம்பாளையம் பகுதியிலேருந்து, புதுக்கோட்டை மாவட்டம்லேருந்து வெங்கடேசன் மற்றும் பிருந்தா பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா யாரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, முள்ளக்காடு பாபு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காரு. நிறைய ஆன்சர் வந்திருக்கு. செவ்வலட்சுமி, செல்வலட்சுமி ராஜவீதி பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. பூலோபாளையம் பகுதியிலேருந்து ஆனந்தமுருகன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. எல்லப்பாளையம் பகுதியிலேருந்து பழனிசாமி சம்பங்கி பூன்னு சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாமல் சம்பங்கி பூ எங்கிருந்து வந்ததுன்னு தான் தெரில, பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம், நெப்பந்தஸ் அப்படிங்கறதான். ஏன்னா இது வந்து பூச்சியை உண்ணக்கூடிய ஒரு தாவரம். மற்றெல்லாம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான், ஆனால் இது வந்து பூக்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பூ. அதனால அதை வந்து நம்ம வித்தியாசமானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்ததா உங்களுக்கு கொடுக்குற ஒரு மூணு, இதை வந்து நீங்கள் ரொம்ப தீவிரமாக கேட்கணும். அதாவது எப்படின்னா ரொம்ப கவனமாக கேட்கணும். தாஜ்மஹால், கொலோசியம், கோல்டன் கேட் பிரிட்ஜ், இந்த மூணு சொல்லியிருக்கேன். ஒன்று தாஜ்மஹால், ரெண்டு கொலோசியம், மூன்றாவது கோல்டன் கேட் பிரிட்ஜ். இந்த மூணில் எது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உடனே எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311213, 2311764.

0: தினமும் காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: FM Rainbow 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சொன்னது தாஜ்மஹால், கொலோசியம், கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படிங்கறத இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு இருந்து. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க?
4: கோவணமலை ஆனந்தன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
4: தாஜ்மஹால் மேடம்.
0: தாஜ்மஹால் எதனால? வெளியூர்லேருந்தோ கைபேசிலிருந்தோ அழைக்கிற நேயர்கள் மறக்காம 0-4-2-2 இந்த இணைப்பையும் சேர்த்து அழைக்கலாம். குமார் ஊத்துக்குழி பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. ஜெயகிருஷ்ணபுரம், சகானா, ஆதரன், நிபுலா, யோகவர்ஷினி அவங்க சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, அசோகபுரம் பகுதியிலிருந்து குமார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. புதுக்கோட்டை மாவட்டம்லேருந்து திரு வெங்கடேஷன் மற்றும் பிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, செல்வலட்சுமி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா பார்த்தோம், நிறைய பேர் தாஜ்மஹால் தான் சொல்லியிருக்கீங்க. பாண்டிய நகர் இந்திராணி அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி பகுதியிலேருந்து சண்முகானந்தம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியான பதிலை பூலோபாளையம் பாரதி, பொன்னுசாமி, புனிதா, கிரிஜா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. காஞ்சனா தாஜ்மஹால்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா முடப்பலூர் பாலக்காடு கேரளாலேருந்து கீதா அண்ட் ஃபேமிலி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வியன் இளங்கோ சாமிச்செட்டி பாளையம் பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. திருப்பூர் கிருதர் சிங் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நவநீதன் சென்னிமலை பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மதுக்கரை பெரியசாமி பதில் சொல்லியிருக்காரு. வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் யாரேங்கிறது. வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, ஓகே. ஸோ ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் பேசுறது இந்த மாதிரி எக்கோலாம் கேட்காம சூப்பராக கேட்கும், தெளிவாக இருக்கும். அதனால தெளிவாக கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேடியோ வால்யூம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு நம்ம கூப்பிடலாம் இல்லையா. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2-3-1-3-0-3-2-3-1-7-4. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா. 0-4-2-2 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நேயர்கள் அழைக்கணும். அடுத்ததா ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கேட்ட கேள்விக்கு பிரவீன் தீபன் கருவேலங்காடு பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வாசுதேவன் தொட்டம்பாளையம் அண்ணா நகர் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இப்படி கூட கூட யோசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளையே திங்க் பண்ண வைக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. நம்ம கேட்டிருந்தது தாஜ்மஹால், கொலோசியம், கோல்டன் கேட் பிரிட்ஜ், இதில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். 2-3 நேர்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. கொழுமகொண்டான் பகுதியிலேருந்து வந்திருக்க ஆன்சர். ஓகே, குமார் அசோகபுரம் பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. தாஜ்மஹாலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிடையாது, அதுவா இருக்குமோ அப்படின்னதுக்கு கிடையாதுன்ட்டேன். அப்ப மீதி இருக்கிற ரெண்டுல தான் ஒரு ஆன்சர் இருக்கும். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்க யாரும் இருந்து. வணக்கம்.
5: சத்யா பேசுறேன் மேம்.
0: சத்யா சொல்லுங்க. சத்யா, என்ன ஆன்சர்? குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லிட்டீங்க. சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செம்மிபாளையம் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க?
6: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சிந்து சொல்லுங்க. சிந்து, என்ன ஆன்சர்?

0: மேம் கோல்டன் பிரிட்ஜ் ரெண்டுமே மியூசியம் ஒன்று.
1: ஓகே, ஸோ கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சிந்து சொன்னது சரியான பதில். காரணம், தாஜ்மஹால், கொலோசியம் இது இரண்டுமே இப்போ புதுசாக நம்ம ஏழு உலக சாதனைகள், உலக அதிசயங்கள் இருக்கு இல்லையா, சாதனைகள்ட்ட அதிசயங்கள், அந்த அதிசயங்களில் இது இரண்டுமே இடம் பெற்றிருக்கு. ஆனால் கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து கிடையாது. அதனால் அதுதான் வந்து வித்தியாசமானது. இப்படியெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம நேயர்கள் எது கேட்டாலும் பதில் சொல்லிடுறாங்களே, என்ன பண்ணுறது. இப்போ அடுத்ததான் நான் கேட்க போகிறது கேனிமேட், கேலிஸ்டோ, ப்ளூட்டோ. மறுபடியும் சொல்கிறேன், கேனிமேட், கேலிஸ்டோ, ப்ளூட்டோ, இந்த மூணில் எது வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. கால் பண்ணணும்னு நினைக்கிற நேர்கள் 2312103, 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குமார் அசோகபுரம் பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்ததா கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து பதில் வந்திருக்குது. கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்கீங்க. பாரதி மகாலிங்கம் கல்விவலசு பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா வீரமணி, சுப்பிரமணி, பூமணி, சபிதா, மனோகரன் இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வீரபாண்டி பகுதியிலிருந்து நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க இது?
2: சத்யா பேசுறேன்.
1: சத்யா சொல்லுங்க. சத்யா என்ன
2: ஆன்சர்?
1: புளூட்டோங்களா? எதனால? அது ஒரு கோல் அப்படிங்கிறீங்க. சரி, புளூட்டோவா கோல் இல்லைன்னாங்க, மறுபடியும் வந்து இப்ப கோல் தானே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். ஆனா வந்து அது ஆன்சரா இல்லையா அப்படிங்கறத அடுத்து ஒரு நேயர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேனிமேட், கேலிஸ்டோ, புளூட்டோ இதுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். கூடவே வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நேயர்கள். ஜெய கிருஷ்ணபுரம், சகனா, ஆதரன், நெபுலா, யோகவர்ஷினி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பெங்களூர், இந்திரா நகர், அகிலா, தாரணி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சரியான பதில். அடுத்ததா யாரு, தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. ரகுராம் விலாங்குறிச்சி பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ரகுராம் சிங்கானலூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி, மனோகரன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, சரியான பதில் அவங்க வந்து கேலிஸ்டோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புளூட்டோ அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க, கேலிஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எது ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல வேண்டிய நேரம் பக்கத்தில் வந்துட்டே இருக்கு. அடுத்து நேயர்கள் வந்து அழைச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஆன்சர் பண்ண நேயர்களில் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாம இன்னைக்கு கேட்டது கேனிமேட், கேலிஸ்டோ, புளூட்டோ இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறது தான்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
6: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
7: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
6: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. லஞ்ச் டைம் கேம் ஷோவில் நாம் இப்போ கேட்டிருந்தது கேனிமேட், கேலிஸ்டோ, புளூட்டோ இதில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு

கேட்டிருந்தோம், பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரியான பதிலாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியான பதில் என்ன அப்படின்னா புளூட்டோ அப்படிங்கிறதான். ஏன்னா கேனிமேட், கேலிஸ்டோ, இது இரண்டுமே வியாழன் கிரகத்தினுடைய நிலவுகள், அதை வந்து துணைக்கோள்கள் கூட சொல்லலாம். சாரி, வியாழன் கிரகத்தோட நிலவு இதெல்லாம். ஸோ புளூட்டோ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒன்பதாவது கோள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு எட்டு கோள்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ புளூட்டோங்கிறது ஒரு பாறை அப்படிங்கிற மாதிரி, அதனால அதை என்ன சொல்லுவாங்க, டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ புளூட்டோங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது ஒரு நிலவு கிடையாது அப்படிங்கிறதால புளூட்டோ தான் ஆன்சர்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்போவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் இதுவரை கேட்டு அசித்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம ஒரு கேம் ஷோ விளாடணும். ஸோ கேம் ஷோல நிறைய நேயர்கள் பங்கேற்று அவங்களோட ஆன்சர்ஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம கேம் ஷோ விளையாடும் போதுதான் தெரியுது இவ்வளோ ஆன்சர் சொல்லலாமா, இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் கூட யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தது. ஸோ எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்டபோது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல

0: பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு இரண்டு துணை ஆணையர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936ஆம் ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் சேரும்போது வானொலி பெட்டிதான் இருக்கும். எனக்கு அதுல 6 மணிலாம் எந்த ஒண்ணு ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்குங்க. அதுல மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 மணிக்கு ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா்.

சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி

0: கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாராவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தட்பவெப்ப நிலை குறித்து சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோடில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்ப நிலை.

நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசோட மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? சொல்றேன். நாம எங்கதான் பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் போனாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமான்னு நம்ம ஊரு என்னைக்குமே நமக்கு பெருமை தானுங்களே. இன்னைக்கு இத பத்தி தான் சொல்ல போறேன். எனது கிராமம் எனது கௌரவம் திட்டத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் என்பது தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் கிராமப்புறங்களை மேம்படுத்தவும் விவசாயம், குடிநீர், சுகாதாரம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை வழங்கவும் உருவாக்கப்பட்ட நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களின் பெருமையை நிலைநிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தொழில்நுட்ப வளர்ச்சி, கிராமப்புற மேம்பாடு, விவசாய மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதெல்லாம் இதுல அடங்கும். தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிராமப்புறங்களை நேரடியாக அணுகி விவசாயம் மற்றும் பிற துறைகளில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி டெவலப் பண்றதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி. கிராமப்புற மேம்பாடு, குடிநீர், சுகாதாரம், கல்வி, மின்சாரம், சாலை வசதி, போக்குவரத்து, இன்னும் மற்றும் நிறைய தேவைகளை, அதுவும் அத்தியாவசிய தேவைகளை மேம்படுத்துறது தான் இதுல. விவசாய மேம்பாடு, விவசாய உற்பத்தி மற்றும் வருமானத்தை அதிகரிக்க நவீன விவசாய முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கையாண்டு நமக்கு முதுகெலும்பா இருக்கிற விவசாயத்தை மேம்படுத்துறது இந்த திட்டத்துல அடங்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தெரியுமே நமக்கு தான் சுற்றுச்சூழல் இப்ப எந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்குது அப்படின்னு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் பசுமையை அதிகரிப்பதிலும் மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வை கொண்டு வருவதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்களின் பங்களிப்பு, தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற தீர்வுகளை வழங்குவதோடு அதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கு அந்த வசதிகளை வழங்க செய்யறது. விவசாயம், கல்வி, சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காண நம்ம மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. நம்ம மத்திய அரசால் அறிமுகப்படுத்தின இந்த திட்டம் 2015 ஜூலை மாதம் கொண்டு வரப்பட்டது. இன்றளவும் 70% அதிகமான மக்கள் விவசாயம் மற்றும் வேளாண் தொழில்களை நம்பி வாழும் நிலை இருக்கு. கிராமப்புறங்களில் பரவியுள்ள பெரிய மக்கள் தொகைக்கு பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிப்பதை நோக்கமாக இந்த திட்டம் கொண்டிருக்கு. கிராமப்புற இளைஞர்களின் சொந்த வாழ்விடத்திலேயே பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்கள் தொழில் வளர அனுமதிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இது போன்ற திட்டமிடல் வழிவகுக்குது. உண்மையில் இது சுயசார்பு கிராமப்புற மற்றும் கிராம பொருளாதாரத்தின் பாரம்பரிய கருத்திற்கு ஏற்ப இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இடம்பெயர்ந்த மக்கள் தொகையால் நிரம்பிய நகர்ப்புற பகுதிகள் பொருளாதார பிரச்சனைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சுகாதார தொடர்பான சமூக பிரச்சனைகளையும் பொருளாதார மற்றும் அரசியல் பதட்டங்களையும் உருவாக்குது. இந்த செறிவான நகர்ப்புறங்களில் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு சமூக சுகாதாரத்திற்கும் மருத்துவ ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்குது. ஆனா இந்த திட்டம் கிராமப்புறங்கள்ல மட்டுமல்ல நகர்ப்புறங்கள்ல ஏற்படுற அசாதாரணமான சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த திட்டம் உதவியா இருக்கு. தற்போது இந்த திட்டத்துல 65 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு விவசாயத்துல நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம விவசாயத்தை டெவலப் பண்ற விஷயங்களை இந்த திட்டம் அடிப்படையா கொண்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் கடன் பெறுதல், பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், மரபு சாரா எரிசக்தி, சோலார் கருவி இயக்குதல், இதையெல்லாம் இயக்கிறதுக்கு பயிற்சி வழங்கப்படுது இந்த திட்டத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப பயன்பாடு வழங்கப்பட்டு நம்ம கிராமத்தை பசுமையாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சக திட்டங்கள்ல இந்த திட்டமும் இருக்கு. இந்த திட்டத்துல பல கிராமங்களை தத்தெடுத்து புதிய பண்ணை தொழில்நுட்பங்களை மாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள், அறிவு மற்றும் ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்குவதே இந்த திட்டத்தின் குறிப்பிட்ட நோக்கம். இந்திய விவசாயத்துல சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. விவசாயத்தில் முதலீடு, கடன்கள், பிற அடிப்படை வசதிகள் கிடைப்பது, சந்தை விகிதங்கள், விரிவாக்க நடவடிக்கை

0: கைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களால் வழங்கப்படும் வசதிகள், புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்களை சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்து விவசாயத்தை டெவலப் பண்றதும் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கம். எனது கிராமம் எனது கௌரவம்ங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக வழங்கிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற பகுதி தான் இது. இந்த மாதிரி திட்டங்கள் மக்களுக்காக மட்டுமே நாம அந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த பகுதி. அதனால இன்னைக்கு இந்த பகுதியில எனது கிராமம் எனது கௌரவம் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைகிறது.

நேர்களே, இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசைப்பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நேரம் 2:30.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

மீண்டும் நாளை நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கியுள்ள நையாண்டி மேளம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் விசாரணையை விரைவுபடுத்தி இதில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடப்பாண்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பண்டி ஜஞ்சய் கூறியுள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு

அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். 3:05 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது கிராமபோனும் 103 லஸ்னா சாய்ஸ்ல உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். எப்பயும் போல வழக்கம் போல உங்களுடைய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 2316312 2317046 இந்த எங்களோட 042 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம் நிகழ்ச்சியில. முதல் நேயரா வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: மன்னிப்பு படத்துல இருந்து நீ எங்கே என் நினைவு இலங்கை.
0: நன்றி நன்றி நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் 100 ஆண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
3: கேட்டு இருக்கீங்க இது கிராமபோனும் 103 லிசனர் சாய்ஸ். அழகா பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் உடுமலைப்பேட்டையில இருந்து பராசக்தி பேசுறேன்.
3: அம்மா, என்ன பாடல் வேணுங்க?
5: எனக்கு வல்லவனுக்கு வல்லவன் படத்துல மனம் என்னும் மேடை மேல அந்த பாடல் போடுங்க.
3: உங்களுக்காக பாடல் ஏதோ நன்றி நினைப்புல நின்றதற்கு
5: நன்றி.

பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: எஃப்எம் இங்கே எல்லாமே தூளு.
1: கிராம் போனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். இது அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்டலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
1: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
2: வீர திருமண் படத்துல இருந்து ரோஜா மலர் ராஜகுமாரி அந்த பாட்டுக்கு மேடம்.
1: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி, இணைப்பில் இருந்ததுக்கு
2: நன்றிங்க மேடம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் குமரானந்தபுரத்திலிருந்து ராஜேந்திரன் பேசுறேன் மேடம்.
3: பாடல் கேட்டலாங்க.
4: திருடாதே படத்துல இருந்து திருடாதே பாப்பா திருடாதே.
3: உங்களுக்கு பாடல் இதோ. நன்றி.
4: நன்றி.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசைப்பட்டி மன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசைப்பட்டி மன்றம் நடைபெற உள்ளது.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேரம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி ஏஞ்சல். நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் கசிவு மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் சிம்பாப்வே அணி சற்று முன்வரை 4.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சேவானம் நச்சின நாலு பாயிண்ட் நிகழ்ச்சியை இன்னைக்கு சிறப்பிக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோயம்புத்தூர் பிஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மானுடவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல், அது மட்டும் இல்லாமல் மின்னணு ஊடகத்துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க மேம்? ஓகே மேம். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மேம். என்னுடைய முதல் கேள்வி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, சமூகத்தினுடைய நாடி துடிப்பு அப்படிங்கறது வந்து ஊடகத்தை ஜனநாயகத்தினுடைய 4வது தூணா நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு சமூகத்தோட வளர்ச்சியிலயும் மாற்றத்திலையும் ஊடகத்தோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கணும் உங்களுடைய பார்வையில?
2: பிஹெச்டி வரைக்கும் அது வந்து அகாடமிக். வென் இட் கம்ஸ் டு த சொசைட்டி, அஃப்கோர்ஸ் நம்ம மீடியா எல்லாமே இவ்வளோ தூரம் வளர முடியாது. அவேர்னஸ், இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இந்த நாலுமே நம்ம மீடியாவிலிருந்து தான் கற்றுக்குறோம், அதை வச்சு தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மேபி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டு வருதோ தாண்டி மீடியா இல்லாமல் நம்மளால செயல்பட முடியாது.
1: கண்டிப்பாக மீடியா அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாரோட லைஃப்லையும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம கையில ஒரு மொபைல் போன் இருக்கு அப்படின்னாலே எல்லாருமே ஒரு மீடியா பர்சன் தான் மாறிடுறாங்க.
2: சிட்டிசன் ஜேர்னலிசம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்?
2: சிட்டிசன் ஜேர்னலிசம் சென்சிபிளாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கு, டெக்னாலஜி ஆக்சஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் இருக்கு. நமக்கு அது ஃபில்டர் பண்ணி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறது நம்மளோட ரோல். நம்ம லிசன் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அஃப்கோர்ஸ் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சிட்டிசன் ஜேர்னலிசம்.
1: கண்டிப்பாக மேம், கரெக்டாக சொன்னீங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து இப்போது ஒரு விஷயம் பார்த்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக தப்பாலாம் எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு நான் தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2: அது ஒரு தப்பான விஷயங்க. மீடியா லிட்ரஸி அது வந்து நம்ம சின்ன ஸ்கூல்ல இருந்தே நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். நம்மளை சுற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எது கரெக்டான சோர்ஸ், கிரெடிபிளான சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமா, அந்த எடுக்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இருந்தால் மாத்திரம் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால மிஸ் இன்ஃபர்மேஷனோ ஃபேக்கோ அவாய்ட் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டங்க.
1: கண்டிப்பாக மேம், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ எப்படின்னா வந்துட்டு எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷனும் நமக்கு நிறைய பேர் இருக்குது. எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷனாக கொட்டி கிடக்கு,
2: இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்
1: ஓவர்லோட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து அவ்வளோ போய் அப்படி போய் உன்னிச்சு அப்படி பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்கணும், அதை வந்து கரெக்டாக தப்பு
2: பார்க்கணும்னு சொல்லித்தர்றது தான் நம்மளோட வேலைங்க. ஒரு ஸ்கூலும் காலேஜ்லேயும் வந்துட்டு நம்மளை சுற்றி எவ்வளோ இருந்தாலும் எது நல்லது எது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறத ஃபில்டர் பண்ணணுங்கிறத சொல்லித்தர்றது வந்து தான் மீடியா லிட்ரஸி. ஆக்சஸ் எல்லாருக்கும் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த அவேர்னஸ்ல எனக்கு ஒரு விஷயம் நன்மைன்னு பட்டா மட்டும்தான் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது நன்மை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது இல்ல தெரியலன்னா கூட அது கிராஸ் வெரிஃபை பண்ணாம கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க, ஷேர் பண்ணக்கூடாது.
1: கரெக்ட் மேம். ஒருவேளை தெரியாம நம்ம இப்ப ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பர்சன் வந்து எப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்?
2: இது நிறைய நடக்குதுங்க. அக்கௌண்டபிலிட்டிங்கிறத விட எனக்கு வந்துருச்சு கண்ணை மூடிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன், அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பட் பப்ளிக் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்தை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ ஒரு அன்வான்ட் கேஆஸ் இல்லைங்களா, அது என்ன ஆகும்னா நம்மளோட நார்மல் லைஃபை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயத்த பண்ணியாச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்
1: தான்
2: சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எதையும் ஃபாஸ்ட்டாக பார்த்த உடனே நான் தான் இதை ஃபஸ்ட் பண்ணணும், நான் ஷேர் பண்ணணுங்கிற அந்த விஷயத்திலிருந்து அவங்கள ஸ்டாப் பண்ணு.
1: ஸ்டாப் பண்ணும். ஆனாலும் யாரும் இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க மேம், அதுதான்
2: பிரச்சனை. பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னால் பசங்களுக்கு வந்து இப்போ 100ல் மேபி 50 நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல்னு சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு புரிய வச்சு அதை நம்மளால் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும்.
1: கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக டீச்சிங்கில் இருக்கு?
2: நான் வந்து 2003லிருந்து இருக்கேங்க விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. அதுக்கு முன்னாடி 1 இயர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் வந்து பீன் ட்ராவலிங் வித் இட்.
1: ஆமாம் மேம், கரெக்ட். இப்போ 20 வருஷம், 23 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுனால அந்த எவால்யூஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
2: கண்டிப்பாக அனலாக் டு டிஜிட்டல் இல்லைங்களா. நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்

0: வந்து அந்த கேரி பண்ணுவோம்ல, டிரான்சிட்டர், தூக்கிட்டு போய் வச்சு கேட்குற ரேடியோ. இன்னைக்கும் நீங்கள் எவ்வளோதான் சொஃபிஸ்டிகேட்டடா அனலாக் டு டிஜிட்டல் வந்தாலும் வர எல்லா மாடர்ன் கார்லையும் ரேடியோ எல்லாம் இருக்குங்களா?
1: இருக்கு.
0: ஸோ கேட்குறாங்களா இல்லையாங்கிற க்வெஸ்சன் இல்லை, இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத அதுலேயே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூஸ் பேப்பரும் அப்படிதான், மேபி பிரிண்ட் வந்து கம்மியாயிருச்சு, ஆன்லைன் வெர்ஷன்ல எல்லாருமே ஆக்சஸ் பண்றோம். அது மொபைல் ஆப்ஸ் ஆகும், உங்களோட டெக்னாலஜி இன்டெகிரேட்டட் விஷயமா நம்ம எல்லாத்துக்கூடியும் எல்லாரும் ஃபோன்லயும் கண்டிப்பா இருக்கும் ரெண்டு ஆப். நான் டு டூ வித் நியூஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் மியூசிக் கண்டிப்பா ரேடியோ கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. லிசன் பண்ணினா நமக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வை கொடுக்கறது எப்பவுமே ரேடியோ தாங்க.
1: கண்டிப்பா மேம், உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா ரேடியோவை ரொம்ப ரசிச்சு?
0: எனக்கு வந்து நான் கியான்வாணியில ஒர்க் பண்ணியிருக்கேங்க, பார்ட் ஆஃப் மை லைஃப். அது வந்து தானாக நடந்த ஒரு விஷயம், நான் தேடி போகல. வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் சியாடி காலேஜ் ஆஃப் சயின்ஸ், அங்கே இக்னோவோட கியான்வாணி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஒரு 2.5 இயர்ஸ் ரேடியோ ஸ்டேஷனோட இன்சார்ஜாக இருந்திருக்கேன். ஸோ டோட்டலி 100% எஜுகேஷனல் எஃப்எம் இல்லைங்களா? இதே மாதிரி 5 to 6 எவ்ரிடே லைவ் இருக்கும், லிஸ்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கல்ச்சர், சொசைட்டி, மியூசிக், எஜுகேஷன், ஹெல்த், டாக்டரோட லைவ் இன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாகவும் இருந்திருக்கு. லிஸ்னர்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வயசாகி வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, தாத்தா பாட்டி, அவங்களுக்கெல்லாம் இந்த கியான்வாணி இந்த மாதிரி நம்மளோட ஆகாஷ்வாணி இதெல்லாம் அவங்க வந்து நெவர் செப்பரேட் தெம்செல்ஸ் ஃப்ரம் சச் அ மீடியம். ஸோ அது நாங்கள் கியான்வாணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால ஸ்டாப் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க தாத்தா பாட்டி வழியில் நிறுத்தி என்றைக்கு திருப்பி ரெசியூம் ஆக போகுதுன்னு கேட்குறாங்க மேம்.
1: ஓ சூப்பர் மேம். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2003 நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, டீச்சிங்கும் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எவால்யூஷன் பார்த்தப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு எவால்யூஷன் நடக்கும் இல்லையா மேம்? இந்த மீடியா ஃபீல்டே ஆகட்டும், நம்ம ரேடியோவில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம மீடியா ஃபீல்ட்லேயே நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா?
0: நாங்கள் ஃபஸ்ட்டு டீச்சிங்குள்ளே போகிறப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ப்ராசஸ் பண்ணுற விஷயம் இருந்தது. டார்க் ரூமில் போய் அது வந்து ஒரு கெமிக்கல் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிலிமில் 36 ஷார்ட்ஸ்னால் அது மட்டும்தான் எடுக்க முடியும். கண்ட்ரோல்டு எக்ஸ்போஜர் எல்லாம் கரெக்டாக வச்சு எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த அவுட் பார்க்குறப்போ ஒரு ஒரு அதிரீத ஹாப்பினஸ்
1: சரிங்களா?
0: ஆனால் கொஞ்ச நாளில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டிமாண்ட் ஆகி காசு, மீன் அனலாக் டு டிஜிட்டல், இதுதான் டிஜிட்டல் ஆகிறப்ப என்னாச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கு, ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் ஒரு ரோலில் 10 ஷார்ட் எடுத்து நீங்கள் இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி பண்ணலாம், பட் இட் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. ஸோ அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ரம் அனலாக் டு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தது கேமராஸில். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே வெரி மாடர்ன் இல்லைங்களா? இவ்வளோ கிளிக்ஸ் நீங்கள் பண்ணலாம், எவ்வளோ கிளிக் வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் எக்ஸ்போஷர், அஃப்கோர்ஸ் பேசிக் நாலேஜ் இருக்கணும், இல்லாட்டி கூட ஈவன் யார் கேமரா நீங்கள் மொபைலில் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ மொபைல் நம்ம எப்படி வாங்குறோம், கேமரா சூப்பராக இருக்கணும்னு பார்த்து தான் வாங்குறோம். ஸோ இது ஒரு ட்ரான்சிஷன் பார்த்துருக்கேங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ பிரிண்ட் கம்மியாகி 24-36 pages to 24 pages அப்படி கம்மியாகி கம்மியாகி இப்போ ஒரு 16 pages மேலே போகிறதில்ல. அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் படிக்கிறாங்கன்னா இல்லை, 1 or 2 ஆர் ரீடிங், பட் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது த்ரூ ஆர் மொபைல் ஆப்.
1: கண்டிப்பாக மேம். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த அனலாக் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் டிஜிட்டல் ஆகுது அப்படிங்கும்போது அந்த சேஞ்சஸை எப்போ அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு சேஞ்ச் அது வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எப்படி இருந்தது அந்த டைமில்?
0: என்னை கேட்டிங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிக்சர் எடுத்து ப்ராசஸ் பண்ண பசங்களோட கிளாரிட்டியும் குவாலிட்டி ஆஃப் இமேஜஸ் வந்து இன்னைக்கு நம்ம டிஜிட்டலில் பண்ண முடியுமானா, நீங்கள் மேபி ஈஸியாக பண்ணிடலாம், பட் அவங்களோட நாலேஜும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வந்து அது வேற எது கூடயும் ஈடுபடுத்த முடியாது. யூ கேன் கம்பேர் சரிங்களா? ஒன்று, செகண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க, அவங்க வந்து எனிதிங் நியூ வந்து அட்ராக்ட்ஸ் தெம் ஈஸிலி. ஸோ டெக்னாலஜி வந்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களால வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அது வந்து ஒரு கிளிச்சாக இருக்காது. டெக்னாலஜி டெவலப் ஆகிறது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து ஈஸி கோ.
1: ஓகே மேம். இன்னொரு க்வெஸ்டின் என்னதுனா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து மக்களுக்கு சரியான செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல ஊடகமும் நம்மளுடைய ரேடியோ எல்லாமே வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு ஊடகத்துறையாக நம்ம இருக்கிறோம், அது வந்து இப்போது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: எல்லாமே கமர்ஷியலைசேஷன்
1: ஆயிடுச்சு.
0: இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா லைஸ்

0: லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் தான் ரேடியோவே வச்சிட்ருந்தோம். இப்போ அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஆக்சஸ். ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கிறப்போ நம்ம ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும், இன்னோவேட்டிவாக பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணுறப்போ சென்சிபிளாக பண்ணுறோமா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஃபோர்த் எஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்த் பில்லர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோர்த் எஸ்டேட்டுங்கிறது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். ஊடகத்தோட வேலை வந்து ரொம்ப தெளிவாக மக்களுக்கு இது இப்படி தான் செய்யணும். இப்போ போலியோ 100% நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோன்னா அதில் நீங்கள் என்ன, நம்ம மீடியாவோட ரோல் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது செலிப்ரிட்டி பார்ட்டிசிபேஷனாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வந்து எல்லா டோர் டு டோர் மெசேஜ் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபார்மேட்லேயும் வி மேட் இட் வெரி கிளியர் இது கம்பல்சரி, இது இப்படி இருந்தால் தான் பசங்க வந்து போலியோ ஃப்ரீயாக அட்டாக் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் எந்த விஷயத்த வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக மீடியா யூஸ் பண்ணி பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக மேம், மீடியா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியம். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேரம் 5:19 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM லட்சத்திரல் செவானம் நச்சினை 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தேசிய ஒலிபரப்பு நாளையொட்டி கோயம்புத்தூர் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மானுடவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடகத்துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா மேம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாடலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். மேம், அடுத்த க்வெஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு செய்தி வந்து வருது அப்படின்னா உடனடியாக வேகம் விசஸ் நம்பகத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா யார் முதல்ல சொல்கிறாங்க, வேகத்தை விட யார் உண்மையை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு வர நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு வர நியூஸை தான் நம்புகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்?
4: இந்த ஃபஸ்ட்டுங்கிற கான்செப்டே முன்னே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி கமர்ஷியலைசேஷனோட இம்பேக்ட் தாங்க. நியூஸ் வந்து என்னைக்கு 24/7 ஆச்சோ, ஸோ நான் தான் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அந்த பிரேக்கிங் நியூஸ்ல வந்து கரெக்டாக கொடுக்கறனாங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை. அண்ட் ஆடியன்ஸும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருதுன்னா அது வந்து ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்காமே ஒன்று ஹைப்பர் ஆயிடுவாங்க இல்லை பேனிக் ஆயிடுவாங்க. மீடியாவோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ரோல் என்ன அப்படின்னா, கரெக்டான இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிட்டு பாஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த தேவையில்லாத பேனிக் நம்ம கிரியேட் பண்ணி விடுறனால என்ன ஆகும்னா, மீடியா நீங்க நல்ல நியூஸே சொன்னாலும் அந்த கிரெடிபிலிட்டி போயிடும் லாங் ரன்ல. கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுவோம், பட் ட்ரெண்ட் ஆகலாம், ஃபார் டைம் பீயிங் ட்ரெண்ட் ஆகும். பட் ஆஃப்டர் சம் டைம் உங்க கிரெடிபிலிட்டி லூஸ் ஆகிறப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கிற அந்த இம்பாக்ட் போயிடும்.
0: கண்டிப்பா மேம், இப்போ எந்த நியூஸை நம்பணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒப்பீனியன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த வந்து அந்த விஷயத்த மக்கள்கிட்ட நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்?
4: ஒப்பீனியன் நல்ல க்வெஸ்சனுங்க. இது சயின்டிஃபிக்காக பார்த்தா நம்ம ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு, எலிசபெத் நாவல் நியூமன் சொல்லிட்டு அந்த தியரிஸ்ட். அவங்க வந்து ஒரு 4 ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பாங்க ஒப்பீனியன் ஃபார்மேஷனை. ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெஜாரிட்டி க்ரௌடோட அப்படியே ஃப்ளோவில் போயிடணும், நான் தனியாக என்னை வந்து யாரும் செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க.
0: அந்த குரூப் மென்டாலிட்டி
4: அதே தாங்க மாப் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து அடித்தடியில் வந்தால் தான் மாப் கல்ச்சர் இல்லை, இன்ஃபர்மேஷன்லையும் மாப் கல்ச்சர் இருக்குன்னா ஐசோலேட் ஆகிட்டா நாம் தனியாக தெரிஞ்சிடுவோம், அப்படி இருந்தால் நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல். இன்னொரு செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அப்போது மெஜாரிட்டி என்ன பண்ணாலும் பரவாயில்ல இதுதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுல கிளியராக இருப்பாங்க. தேர்ட் இன்னொரு குரூப் இருப்பாங்க, நீங்கள் ஃபாரா எகெயின்ஸ்டானே கண்டுபிடிக்க முடியாது. அந்த வேர்டிக்ட் இந்த ஒப்பீனியன் போல்லாம் பார்த்துருப்பீங்க,
0: நம்ம எலெக்ஷன்லாம் இருப்பாங்க

0: ஆனால் அவங்கள வந்து அமைதியாக இருப்பாங்க, எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. வேர்டிக்டில் அந்த ரிசல்ட் டே அன்னைக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அது வந்து சைலண்ட்டாக ஒரு ஃபோர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃபார்மேஷன் இருக்கும். பேசிக்காக என்னென்னா செலக்டிவ் பர்செப்ஷன், இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்மளோட உலகத்தில் எவ்வளோ அறிவு நம்ம பூர்த்தி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்ஃபர்மேஷனையும் எடுத்துப்போம், இன்ஃபர்மேஷனை வந்து ஒப்பீனியனாகவும் கிரியேட் பண்ணுவோம், ஃபாலோவும் பண்ணுவோம்.
1: இப்போது ரேடியோவாகட்டும், டிவி, நியூஸ் பேப்பர், பிரிண்ட் மீடியா, யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க சொல்றது கரெக்டுங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் கூடாது. ஆனால் அது எப்படி
0: பயஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் பேசிக் ரூல். அது நீங்கள் மீடியா வந்து கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஆத்தன்டிக், பயஸ் இல்லாமல் இருக்கணும். நான் சொன்ன அதே விஷயம்தான், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா டைல்யூட் பண்ணி பண்ணி பண்ணி 5%, 10%, 15% அவங்க கன்வீன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுறோம். ஸோ கவர்மெண்ட் அது பண்ணாது. அஃப்கோர்ஸ் தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கீப்பிங் த சிட்டிசன்ஸ் இன்ஃபார்ம்ட். அதனால அவங்க நியூஸ்னு வந்தால் ஃபஸ்ட்டெல்லாம் உங்களோட ப்ரைவேட் எஃப்எம் வர்றதுக்கு முன்னாடி இட் இஸ் ஒன்லி தி ஏஆர் அண்ட் யூனோ ஆகாஷ்வாணி. ஆனால் ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் நியூஸுக்கு பெர்மிஷன் கொடுக்காட்டியும் குட்டி குட்டி டிட்பிட்ஸாக பேச ஆரம்பித்தாங்க கான்வர்சேஷன் ஸ்டைலில். ஸோ அந்த கான்வர்சேஷன் ஸ்டைலில் போகிறப்போ அந்த சீரியஸ்னஸ் வந்து அப்படியே டைல்யூட் ஆயிரும். ஸோ நியூஸை சீரியஸாக தான் பார்க்கணுமான்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் நீட்ஸ் யுவர் இமீடியட் அட்டென்ஷன் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நம்ம ஹியூமரோ டைல்யூஷனோ இருக்கக்கூடாது. ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட், சரிங்களா? அடுத்தது லைட் வெயினில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறோங்கிறப்ப நீங்கள் டைல்யூட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை, பட் அதை ஆடியன்ஸுக்கு வந்து எந்த விதத்தில் கொண்டு போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: இப்போ வந்து எல்லா நியூஸுமே வந்துட்டு ஒரு காமெடி கலந்து ஒரு மசாலா கலந்து அப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது பற்றி என்ன,
0: நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி சீரியஸ்,
1: சீரியஸாக இருக்குது.
0: ஏன் அப்படின்னா திருப்பி இதே தான், இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எஃப்டிஏ எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துருச்சு, வொர்க் கல்ச்சர் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, ப்ரெஷரில் ஓடிக்கிட்டே இருக்கும். So you are behind something, you don't know for what you are running. So you are running behind something 24/7. Mindu occupied ah da irukku, neenga ungaloda thought process um occupied ah da irukku. So valley la irundhu vandadhukku appuram konja naadu relaxation venum nu nenikirappa enna aguduna indha mari humor அப்பீல் வந்து ரொம்ப இமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருது.
1: ஓகே,
0: ஸோ தட்ஸ் த ரீசன் ஹியூமர் இஸ் பீங் அப்ரிஷியேட்டட் இன் எவ்ரி ஃபார்ம்.
1: அது ஓகே தானா, அது
0: நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால
1: தான் பண்ணிட்டோம்,
0: பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி, இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இல்லைன்னா நம்ம இந்த கேள்வியும் பதிலுக்கும் ஆனால் ஸ்கோப்பே இல்லை.
1: கண்டிப்பாக.
0: ஸோ நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி சீரியஸ் இன் லைஃப்.
1: கண்டிப்பாக மேம்.
0: அப்படின்னா ஏன் சீரியஸாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க, பட் நான் இந்த ரேடியோ கேட்டு நான் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லுவேன்.
1: ஆனால் காமெடியாக கொஞ்சம் சொன்னாலும் இன்னும் புரியாத மக்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு டேக் எடுத்துறாங்க, இப்படி சொல்லலாம் இப்படி சொன்னால் புரியும் மக்களுக்கு.
0: மேபி நான் அது வந்து குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் லிஸ்னஸை பொறுத்துதுங்க. நீங்கள் ரூரல் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லி ஓவராக காமெடி பண்ணுனா அது ரீச் இருக்காது. பட் சிட்டி பேஸ்ட் க்ரௌட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகும். பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் ரூரல் ஆடியன்ஸ், பீப்புள் ஆன் மூவ் இன்னைக்கும் கேட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு பார்ட் ஆஃப் லைஃபாக வச்சுருக்காங்க. ஹியூமர் இஸ் பீங் அப்ரிஷியேட்டட், நோ டவுட் அபவுட் இட். பட் அதை நம்ம கொஞ்சம் சட்டிலாக சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது வந்து யாருக்கும் பாதிப்பு இருக்காது.
1: இப்போ ரேடியோ வந்து ஆல்ரெடி நமக்கு ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்கு, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு லிஸ்னர்ஸ் வந்து,
0: நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, வர எல்லா கார்லையும் ரேடியோ இல்லாமல்
1: இல்லை.
0: அப்போ நீங்க யாரும் கேட்கறதே இல்லைன்னா அது எதுக்கு இன்பில்ட் அமுச்சு விடுறாங்க. ஸோ லிஸ்னர்ஸ் இருக்காங்க, பீப்புள் ஆன் மூவ், பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஃபேக்டரி அண்ட் ஏன்னா எந்த இடத்துல எல்லாம் வந்து என்னால் இந்த இதையே கேட்டுட்டே வேலை செய்யறதுன்னா எனக்கு அது அது ஒரு சிரமமாக தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ரேடியோ ட்ராவல் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப், அ பீப்புள் அட் ஹோம், ஏஜ் பேரியரே இல்லாமல் கூட நிறைய லிஸ்னஸ் இருக்காங்க.
1: கண்டிப்பாக மேம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 23-26 இயர்ஸாக நீங்கள் டீச்சிங்லேயும் இருக்கீங்க, இந்த மீடியா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ வருஷங்களில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மீடியா பார்த்துருக்கு, புயல் ஆகட்டும், இந்த கொரோனா டைம், அந்த மாதிரி நிறைய பேரிடர்களை வந்து நம்ம மக்கள் கூட நின்றுருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் ஏதாவது உங்களுக்கு இருக்கா மேம், ஞாபகப்படுத்த முடியுதா?
0: இந்த சுனாமிங்க,

0: நான் வந்து சீரியஸாக உட்காந்து டீச்சிங்கில் இப்போ இருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறப்போ இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எழுதணும், அந்த மாதிரி வரும். அந்த அந்த சண்டே எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரப்போ சுனாமி ஹஸ் ஹிட் அண்ட் சோ மெனி பீப்புள் ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப். இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல, பட் த இம்பாக்ட் இஸ் ஹியூஜ் அண்ட் மேசிவ். அது அந்த எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்ததா இல்லாத அது எல்லா தாட்டும் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு லைஃப், நம்ம உயிரோடு இருக்கணுங்கிறது தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. செகண்டு, நிறைய பேர் லைஃப் லூஸ் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு விஷயத்த கேட்குறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அனலைஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு.
1: ஓகே மேம்.
0: அப்புறம் பாம் பிளாஸ்ட் படிச்சுட்டு இருந்தப்பவே, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் திங்ஸ் எல்லாம் நம்ம மீடியாவில் இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ ஓ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா நம்ம இதிலிருந்து தான்.
1: ஓகே மேம். இப்போ எனக்கு வந்து உங்களை வந்து ஒரு சைல்ட்ஹுட் இருக்குது, உங்களோட சைல்ட்ஹுட் கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவேன்னு நினச்சிங்களா?
0: இல்லைங்க. ஆனால் எப்படின்னா, எனக்கு யூஜி படிக்கிறப்போ 2 ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. அவங்கனால தான் நான் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சூஸ் பண்ணேன். ஒன்று வந்து இளங்கோவன் சார், இன்னொன்று வந்து டாக்டர் தாமஸ் சார். அவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் யூஜியில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் அலைட் பேப்பர் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இளங்கோவன் சார் வந்து ரிப்போர்ட்டிங் லைவாக எப்படி பண்ணணுங்கிறது அவர்கிட்ட இருந்தால் கற்றுட்டோம். சச் அண்ட் இன்ஸ்பைரிங் ரோல் மாடல்ஸ் போத் ஆஃப் தெம் வேர்.
1: ஓகே மேம். இப்போது காலேஜ் டைமில் இப்போது ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து இப்போ எடுத்துடுறோம், எடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஏன் பிகாஸ் நீங்கள் டீச்சிங்கில் இருக்கிறனால நான் இதை கேட்குறேன். அந்த மாணவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை எப்படி வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கான எக்ஸ்போஷர் இருக்கு, எதை பத்தி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், யார்கிட்ட போய் வேணாலும் பேசலாம். முன்னெல்லாம் இவ்வளோ ஓப்பனாக நம்ம போய் ஒருத்தங்களை பார்த்து பேசணுங்கிற ஐடியா கூட நமக்கு கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளிக் அவே தான் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி கிட்ட பேசலாம், எந்த எக்ஸ்பர்ட், இப்போ நம்ம ஃபீல்ட் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, காமன் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, யார் அப்ரோச் பண்ணி இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், நான் எப்படி இதில் சர்வைவ் ஆகலாம், இல்லை நான் எப்படி ஃப்ளரிஷ் ஆகலாம், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாரும் வந்து போய் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவங்க கிடையாது. ஸோ இட் இஸ் ஓப்பன் நவ். ஸோ ஈஸியாக இருக்குது, பசங்களும் தெளிவாக இருக்காங்க, எனக்கு இது வேணும் வேண்டாங்கிறதுல அது வெரி கிளியர். அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் பேரண்டல் ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், நீ நிறையா ஏர்ன் பண்ணணும், இதுதான் ஒரு கௌரவமான ஜாப் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி விட்டுட்டா பேஷனேட்டாக பண்ணுற எல்லா விஷயமுமே சூப்பராக வருங்க.
1: கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது எப்போவுமே வந்து ஒரு தாட் இருக்கும், நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக கோடிங்லாம் படித்து அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேம்பஸ்குள்ளே கேமரா வச்சு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம். அது அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த படிப்பு வந்து பேரண்ட்ஸ் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சுங்க. இது 2 டிகேடுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க பசங்க பொண்ணுங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு படிப்பா, இதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்ககிட்டயே வந்து கேட்பாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து என்ன ஆக முடியும்? விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா என்ன வேணாலும் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஆஸ்கர் வின் பண்ணிச்சு இல்லைங்களா? அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை,
1: அமேசிங்.
0: அந்த அது அப்போ தான் எனக்கு ஐ வாஸ் லைக் ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு, இதுதான் பதில். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற பசங்க ஒரு சைடு இருக்கப்ப இன்னொரு சைடு கேமரா வச்சு அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும், அவங்களுக்கும் டாஸ்க் இருக்கு. பட் அவங்க அதை வந்து கிரியேட்டிவா அழகா ரசிச்சு பண்ணுவாங்க, அதுதான் டிஃபரன்ஸ்.
1: எனக்கு எப்பவுமே எனக்கு அந்த ஒரு கிரியேட்டிவ் சைடு அவங்க பண்றது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி கிரியேட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறதுக்கான இப்போ சிலபஸும் நிறைய மாறிக்கிட்டே வருது இல்லை மேம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: இப்போ ஏஐயோட இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு. ஆனால் ஏஐ நம்ம யோசிக்கிற மாதிரி ஏஐனால யோசிக்க முடியாது. யூ ஆர் த அல்டிமேட். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி அதை அப்சர்வ் பண்ணி பாட் வந்து உங்களுக்கு வேறு கேள்வி அழகாக எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த கோர்ஸ் பண்ணினா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஜென்ரலைஸ்ட் ஐடியா விட்டுட்டு ஸ்பெசிஃபிக் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்பெசிஃபிக் ஐடியாஸ் எல்லாம் ஹியூமன் மைண்ட்னால மட்டும்தாங்க முடியும், அந்த பிரில்லியன்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் மோடில் போகிறப்போ நான் சொல்கிற ஒரே கான்செப்டாக இருக்கும், நான் சொல்கிற விதம் வேறமா இருக்கும், நீங்கள் சொல்கிற விதம் வேறமா

0: இருக்கும். இப்போ நீங்கள் என்னை கேட்டுட்ருக்கீங்க, நம்மளை நிறைய பேர் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிசன் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஸ்பார்க் ஒரு இது, ஓ இது இப்படி யோசிக்கலாமா, ஓ இதுக்கு இப்படி தான் ஆன்சர், அப்படி நம்ம நல்லா கொண்டு வர வைக்க முடியும். அதுதான் க்ரியேட்டிவ் ஹைலைட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பாக மேம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புது ஊடகங்களோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரம்பரிய ஊடகம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரேடியோ, அப்புறம் டிவி, அப்புறம் அதுக்கு நடுவில் பிரிண்ட் மீடியா அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா மேம். இந்த ஊடகத்துறை வந்து நம்மளுக்கு பலமா பலவீனமா
0: ரெண்டுமேங்க,
1: ரெண்டுமே
0: பலம் ஃபர்ஸ்ட், பலவீனம் ரெண்டாவது. ஏன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கிறது பொறுத்து தான். எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாக்குறப்போ இது இல்லைன்னா, நான் முதலே சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு அவேர்னஸே இருக்காது, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் கேன் நாட் லிவ் இன் ஐசோலேஷன் சொல்றோம் இல்லைங்களா. நம்மனால தனியா நம்ம நினைக்கிறத மாத்திரமே பண்ணிட்டு போயிட முடியாது. சர்டன் பிளேசஸ்ல சொசைட்டியோட நம்ம ஒத்து போக வேண்டிய விஷயம் இருக்கும். சோ அது எந்த இடத்துல எப்படி போகுது, என்ன நடந்துக்குது, வெதர் அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, யூ நேம் இட், யூ கெட் இட் இன் தி மீடியா. சோ அப்ப மீடியா ஸ்ட்ரென்த் தானங்க, அட்வான்டேஜ் தானே. டிஸ்அட்வான்டேஜ் எப்ப ஆகும்னா, நீங்க மூழ்கி போய் ஃபேக் நியூஸை நிறைய நீங்க கன்சியூம் பண்ணி நீங்க அதுலயே இதாகி நீங்க மற்றவங்களையும் அதில் இழுத்து உங்களால வேற வேலையில ஈடுபாடு பண்ண முடியலங்கிறப்போ தட் பிகம்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா.
1: அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணுவோம்.
0: ஒரு நாளைக்கு 24 hours 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்றது ஓகேன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ இருக்கிறவங்க நிறைய 4, 5, 6, 8 hours இந்த பிங் வாட்சிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு அது எத்தனை நேரம் ஆனாலும் பார்த்து முடிச்சுட்டு தான் போ. ஸோ அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யர் மைண்ட், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யர் தாட் ப்ராசஸ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யர் ஐ. ஸோ
1: இந்த மீடியா எத்திக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அதை வந்து மாணவர்கள் எப்படி பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், அதே மாதிரி மக்களும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: எத்திக்ஸ் நீங்கள் இப்போ கேட்ட ப்ரீவியஸ் க்வெஸ்சனோட சேர்ந்தது தான். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மீடியா வந்ததுனால நம்மளை நிறைய பாதிப்புகள் உண்டாகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபெக்டும் இருக்குது சரிங்களா. நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களால் தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் மீடியாவில் நீ இவ்வளோ டைம் தான் டிஜிட்டல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் கிடையாது. அப்போ நம்ம செல்ஃப் ரெகுலேஷன் வச்சுக்கணும்
1: கண்டிப்பாக
0: சரிங்களா. நான் 8 மணி நேரம் தூங்குவேன், 8 மணி நேரம் படிப்பேன் இல்லை வேலை பார்ப்பேன், ஒரு 4 மணி நேரம் வந்து நான் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவேன், பட் 4 மணி நேரம் மீடியாக்குள்ளே இருப்பேன்னா அதை நான் எப்படி பார்க்கணுங்கிற செல்ஃப் ரெகுலேஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும். இதில் எத்திக்ஸுங்கிறது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் சொல்லுவேங்க.
1: கண்டிப்பாக நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் மேம். இன்னொரு க்வெஸ்டின் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட், இப்போ நான் விஸ்காம் படிக்க போகிறேன் இல்லை நான் மீடியா ஃபீல்டுக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு, ஒரு எப்படி இது வந்து நல்லா இதில் சம்பாதிக்க முடியுமா, அப்படி இல்லாட்டி இது வந்து இவங்களுக்கு சேஃபாக இருக்குமா, பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் பயப்படுறாங்க, இதிலலாம் போனால் நம்ம பொண்ணுங்க சேஃபாக இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பயப்படுறாங்கல்ல மேம். அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
0: இது வந்து பேசிக்கான ஒரு பயம்தான் பேரண்ட்ஸ், அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக, பொண்ணாக இருந்தால் சேஃபாக இருப்பாங்களாங்கிற ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் வரும். செகண்ட், பையனாக இருந்தால் என் பையன் சீக்கிரம் இதில் சம்பாரிச்சிருவானா, பெரிய ஆள் ஆயிடுவான். பாப்புலாரிட்டிங்கிற விஷயம் கிளிக் ஆயிடுச்சுன்னா உடனே நடக்கும், கிளிக் ஆகலைன்னா சம்டைம்ஸ் யூனோ இட் டேக்ஸ் யூனோ அந்த
1: டைம்,
0: அந்த டைமை வந்து நம்ம வேற ஒரு 2-3 விஷயத்த கற்று வச்சுக்கணும். ஒன்லியே டிபெண்ட் ஆகி நம்மளால சர்வைவ் ஆக முடியலங்கிற சுச்சுவேஷன் இல்லாமல் உங்களுக்கு சர்வைவலுக்கு ஒரு விஷயம் வச்சுட்டு பேஷனையும் கண்டினியூ பண்ணுறப்போ நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம் ரைட். பட் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன்னு நினைக்கிற பசங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க, பண்ணாமல் போகிறதில்ல. பட் 100% பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்குறப்போ இட் டிபெண்ட்ஸ், லக் அண்ட் ஃபேட்டுன்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ் ரைட். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஐடி கோடிங் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டாண்டர்டைஸ் ஜாப், இதை முடிச்சா இந்த கம்பெனிக்கு போனால் எனக்கு இவ்வளோ சேலரி வரும், ஸோ என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் க்ரியேட்டிவ் ஃபீல் அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயம் புதுசாக இருந்து நீங்கள் ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 10 வருஷம் கழிச்சு பாப்புலர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: ஆமாம் மேம், கரெக்ட். அப்போது பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறது, ஒரு வேளை நம்ம நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறம் டைம் எடுக்கும் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் பயப்படுறாங்க.
0: பணம் செலவு பண்ணுங்கிறது நீட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.

0: ஆக்சஸ் இப்போ டெக்னாலஜி வந்து நம்ம பேசணும் இல்லையா, ஈஸி ஆக்சஸ் அனலாக் டு டிஜிட்டல் வரப்போ என்ன இருக்குன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணியிருக்காங்க. குட்டி அஃபோர்டபுள் இதில் மொபைல் இருந்தாலே நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் பெரிய பெரிய கேஜெட்ஸ் வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்காம சின்ன விஷயம், அது இட் அகெயின் டிபெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு பண்ணுறீங்களா, ஒரு வெப்சீரிஸுக்கு பண்ணுறீங்களா, இல்லை ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணுறீங்களா, இல்லை அந்த கான்டென்ட்டை நம்ம எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய படம் வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணதெல்லாம் சூப்பர் ஹிட்ஸ், பிளாக் பஸ்டர்ஸ் இல்லை ஆஃபீஸ் பிளாக் ஆஃபீஸில் வந்து மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏன் நடக்குது? நீங்கள் ரியாலிட்டியை தத்ரூபமாக கொடுக்குறப்போ ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் விஜுவல் கம்யூனிகேஷன் படித்தா உங்கள் பொண்ணோ பையனோ வித்தியாசமாக சிந்திப்பாங்க, அவங்கனால ஒரு கான்டென்ட் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க.
1: இப்போ இந்த கான்டென்ட் பற்றி நம்ம பேசும்போது ஒரு சின்ன ரீலில் ஃபேமஸ் ஆகி படத்துக்கு போனவங்க கூட இருக்காங்க.
0: ஏன்னா அவங்க வித்தியாசமாக யோசிச்சாங்க, யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சு அதை பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க, இட் ஹஸ் பிகம் அ ஹிட்.
1: ஆமாம் மேம், அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள், வாய்ப்பு
0: நம்ம வாய்ப்பை சுற்றி தாங்க நம்ம இருக்கோம். இப்போ எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் சுற்றி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடராக இன்ஃபர்மேஷன் சொசைட்டியில் நம்ம இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம கரெக்டான எதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணி கரெக்டாக பண்ணினோம்னா பிளான் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ்.
1: கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, பேரண்ட்ஸும் கேட்டுக்கோங்க, இனிமேல் வந்து நீங்கள் விஸ்காம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப தயங்கள்லாம் வேண்டாம், ஜாலியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மானுடவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடகத்துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா மேம் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் மேம்.
0: ஓகே.

0: நேரமைந்து மணி 44 நிமிடமா அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வாரம் நச்சின நாள் பயன் நிகழ்ச்சியில இன்னைக்கு தேசிய ஒலிபரப்பு நாளையொட்டி கோயம்புத்தூர் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மானுடவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடக துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா மேம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம் மேம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசிட்டோம், பேரண்ட்ஸ் பத்தி பேசிட்டோம், மீடியா பத்தி, பிரிண்ட் மீடியா பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ புகைப்பட கலையில அப்படிங்கிறது வந்து இந்த டிஜிட்டல் ஊடகங்களுக்கு மாஸ் கம்யூனிகேஷன் தியரிஸ் அதிகம் வந்து பொருந்தது இல்லையா மேம்? அதில் வந்துட்டு இந்த விஷுவல் நரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா மேம்?
1: விஷுவல் நரேட்டிவ்ங்கிறது நான் பார்க்குற ஒரு விஷயத்த அழகா நான் எப்படி காட்சிப்படுத்தி காமிப்பேன். இப்போ நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்த எப்படி காமிச்சா மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகும், பர்ஸ்பெக்டிவ், அதுமே அதைத்தான் நம்ம நரேட்டிவ்னு சொல்லுவோம். நான் நம்ம அதை வந்து இன்ஃபர்மேஷன் பேஸ்டாகவும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன முன்னாடி ஹியூமர் அந்த பேஸ்டையும் காமிக்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லைன்னா நேச்சுரலாக என்ன நடக்குது, இது எதுக்காக இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் காமிக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நரேட்டிவில் இதை தாண்டி இந்த இதில் இதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி எடிட் பண்ணுவீங்க, லைவில் போகிறப்ப நமக்கான டிஃபிகல்ட்டி என்ன, இதெல்லாம் பண்ணுறது கூட ஒரு நீங்கள் அதை காமிச்சா அதுவும் ஒரு நரேட்டிவ் தான்.
0: ஓகே மேம். மேம் நான் காலேஜ் படிக்கும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் அதாவது விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பாக்யராஜ் சார் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அந்த அதை பற்றி சொல்லுங்கள் மேம், அவங்களோட திரைக்கதை.
1: அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ரைட்டருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணுவார் சொசைட்டியில் என்ன நடக்குதோ. நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிற இதே இந்த கலோக்கியல் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சொல்லி முடிச்சிடுவார். நீங்கள் 4 புக் படிக்கிறத ஒரு 4 டயலாகில் சொல்லிடுவார். அதுதான் அவரோட ஹைலைட். நீங்கள் அவரை நான் பார்த்துருக்கேனே.
0: அப்புறம் படங்கள் எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க மேம், இந்த படம் இப்படி சீன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சிலபஸ்ல படம்
1: இருக்குங்க, ஏன்னா அது இல்லாம உங்களால டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். நீங்க இப்ப பாக்யராஜ் சார் பத்தி கேட்டீங்க, பாக்யராஜ் சாரோட இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். அவரோட குருன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா சார். அவர் என்ன பண்ணிருக்காரு, கிராமத்தை வந்து அப்படியே இத்தனை நாள் சிட்டியவே காமிச்சிட்டு இருந்த ஒரு படத்துல கிராமத்து லைஃப் மண்வாசனையோடு எப்படி இருக்குங்கிறது அவர் எனித்தின் இனிய தமிழ் மக்கள்லேருந்து ஆரம்பிப்பார். அதே மாதிரி தான் அவரோட எல்லா படமும் மோரார்லெஸ் அந்த ஜானரில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சரிங்களா, டைரக்டர்ஸ்னு வரப்போ அந்த ஸ்டைல் அக்செப்ட் பண்ணிட்டனால தான் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அப்போ கண்டிப்பாக நரேட்டிவ்ஸும் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக மேம். எனக்கு நான் கவனித்த விஷயம் என்னென்னா, பழைய படங்களில் வந்துட்டு நிறைய செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. நம்ம படங்கள் நல்லா இருந்தாலுமே கதை வந்து அந்த செட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாரதி ராஜா சார் வந்ததுக்கப்புறமா அது கிராமத்தை ரியாலிட்டி அப்படியே காமிச்சிட்டாரு அந்த மாதிரி.
1: ஏன்னா முதல்லலாம் வந்து உங்களை மொபிலிட்டி கம்மி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருந்தது, அதனால ஸ்டூடியோக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம்

0: சொல்லலாம். ஸோ பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி டு ஷேர் தேர் ஸ்பேஸ். எங்கள் வீட்டில் வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா நான் ஹாப்பியாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ். ஆ, முதல் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்ட்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ப்ரைவேட் ஸ்பேஸ். பீப்புள் வந்து அவங்க லைஃபு அவங்களோட அந்த குட்டி உலகத்துக்குள்ளே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது, இப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் கிடையாது. இட் ஹஸ் பீன் ப்ரோக்கன் அப். ஏன்னா நம்ம ரொம்ப எஜுகேட் ஆகிட்டோம், லிபரலைஸ் ஆகிட்டோம், நம்ம திங்க் பண்ணுற விதம் மாறிடுச்சு. ஸோ ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது வந்து ஒரு நம்மளும் இந்த ஸ்பேஸில் இன்வால்வ் ஆகணுங்கிறத நம்ம ஆக்செப்ட் பண்ணியிருக்கோம்.
1: இந்த படங்களில் எவல்யூஷன் அதை பற்றி பேசலாமா மேம்? அது சொல்லுங்கள் மேம், எப்படி
0: சைலண்ட் எரா, சைலண்ட் எராலிருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் டு கலர் டு நீங்கள் இப்போ வந்து ஒரு ஏஐ வச்சே ஃபுல் படத்தையும் வெளியே கொண்டாடுற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ அதில் டெக்னாலஜியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் முதல்லலாம் மேனுவலாக எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது.
1: கண்டிப்பாக
0: நீங்கள் என்ன கட் ஜம்ப், உங்களுக்கு என்ன ட்ரான்சேஷன் வேணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு வேறு பேக்ரவுண்டோட மர்ஜ் பண்ணணுமா, எனி திங் இஸ் பாசிபிள். சரிங்களா, உங்களுக்கு சே இப்போ டாவின்சி எடுத்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் கொண்டாடலாம், கலர் கிரேடிங் பண்ணலாம். நம்ம இப்போ இருக்கிற ஏம்பியன்ஸை வந்து நேச்சுரல் செட்டிங்க்கும் கொண்டு போகலாம், ஆர்டிஃபிஷியல் லைட் செட்டிங்க்கும் கொண்டு போகலாம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகி நம்மளோட ஜாப் ஈஸி பண்ணியிருக்கு. ஸோ அது நேம் பண்ணுனா நிறையா ஆர்கனைசேஷன்ஸோட நேம் வரும், பட் ஓப்பன் சோர்ஸ்லேயும் நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பெய்ட் வெர்ஷன்லையும் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, விச் என்ஹான்சஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்.
1: ஓகே மேம், எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக டீச்சிங்கில் இருக்கீங்க மேம், என்னோட இவ்வளோ வருஷமாக டீச்சிங்லேயும் நான் வந்து ஒவ்வொரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த படத்தை ரெஃபர் பண்ணி நான் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி.
0: உண்மையாக சொல்லணும்னா நான் ஐம் நாட் அ வெரி மச் ஃபிலிம் பர்சன், பட் ஆனால் எனக்கு பிடிச்ச படங்கள் நிறையா இருக்குது. சில படம்லாம் மஸ்ட் வாட்ச்ன்னு சொன்னாங்கன்னா தான் நான் போய் பார்ப்பேனே.
1: ஓகே மேம்,
0: சரிங்களா. எனக்கு ரொம்ப அப்பீலிங் படம்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலா.
1: ஓ ஆமா, ரொம்ப நல்ல படம்.
0: பார்த்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ரெஃபரன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஃபீல் குட் மூவிஸ் தனி, இமோஷ்னலாக உங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணி யோசிக்க வைக்கிற மூவிஸ் தனி. ஸோ சொசைட்டினா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பேரியர்ஸ், இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறையா விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிற படங்களும் நிறையா இருக்குது.
1: இப்போ வெஸ்டர்ன்லேருந்து நமக்கு வந்து நிறைய படங்கள் வந்து அப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுக்கிறோம், அது நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரியும் அதுக்கு நம்ம மக்களோட எமோஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்க மாதிரியும் அப்படி கரெக்டாக எடுத்துடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்?
0: அது அப்படி இல்லை, நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த லாங்குவேஜ் பேசினாலும்
1: எமோஷன்ஸ் வந்து,
0: ஆமாம், எமோஷன் வந்து காமன் அதனால நம்ம ஈஸியாக ரிலேட் ஆயிடுவோம். நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க, நம்ம தான் அதுக்குள்ளே போய் ஃபிட்டுன் ஆயிக்கிறோம். ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஹியூமர், சரிங்களா, ஆங்கர். அப்புறம் சிலது வந்து நம்ம யோசிக்கிறதே வந்து ஒரு என்ன இவங்க நார்மலாகவே யோசிக்கலேன்னு யோசிப்போம். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், பட் அங்கே பார்க்குறப்ப ஓகே நம்ம யோசிச்சது கரெக்ட் தான், நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம அதில் ரிலேட் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கோ அது படத்தில் வரப்போ யூ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட், கனெக்டட். ஸோ அதனால தான் அது வந்து நம்மளை பார்த்து எடுத்த மாதிரியே இருக்கும்.
1: நம்மளால அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அங்கே யாரோ நம்மளை மாதிரியே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் மேம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மீடியா துறையில் எந்தெந்த சாஃப்ட்வேர் திறன்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமாக வரவேற்பு இருக்குது மேம் இப்போது?
0: விஷுவல் எஃபெக்ட்ஸுங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி மச் நீடட். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு வீடியோவை சூப்பர் ரியாலிட்டி ஹைப்பர் ரியாலிட்டியாக காமிக்குங்கிறதுக்கு சாஃப்ட்வேர் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் ஒரு நிமிஷத்தில் இன்ஸ்டா ரீலில் 30 seconds to 15 seconds இருந்து கூட 1 minute ரொம்ப அன்ஃபில்டர்ட்னு போடுறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றது ரொம்ப கம்மி. ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணி கம்போஸ் பண்ணி பண்ணுற விஷயம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்ரிசியேஷன் வந்து நம்ம மைண்டில் வந்து எல்லாம் பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. ஸோ அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்போ தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அப்போ தான் லைக்ஸ் கிடைக்கும்.
1: இப்போ வந்து இந்த ரியாலிட்டி விட ஆஸ்தெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேம்.
0: ஆஸ்தெட்டிக்,
1: அது பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: நீங்க நேச்சுரலா இருக்கிற எல்லா விஷயமே ஆஸ்தெட்டிக்ஸோட தான் இருக்கும்
1: கண்டிப்பா. ஆனா இப்ப என்னன்னா அப்படியே மெனக்கெட்டி அதை வந்து ரொம்ப அழகா காட்டணும் அந்த மாதிரி பண்றாங்க. அது
0: ஏன்னா நீங்க இப்ப நேச்சுரல் பியூட்டி, இப்ப ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கோங்க, மேக்கப் இல்லாம யாரா இருக்காங்களா? க்ரூமிங் போறோம் இல்லைங்களா? சோ டஸ் த கண்டென்ட் இன் எனி மீடியா, டிஜிட்டல்

0: மீடியாலையும் அதைய க்ரூம் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு
1: சிச்சுவேஷன்ல
0: தான் இருக்கு. உன்னை விட என்னால் இதை அழகாக
1: காமிக்க முடியும்,
0: ஸோ நான் காமிக்கிறேன், யூ அப்ரிஷியேட் இட்.
1: இப்போ ஒரு ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரவங்க அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னலாக மாறுறதுக்கான அந்த டைம் மேண்ட் இருக்கும் இல்லையா மேம், அது வந்து நமக்கு அந்த சிலபஸில் மட்டும்தான் இருக்குமா இல்லை அனுபவங்கள் தானா?
0: அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சிலபஸ் இஸ் டு கெட் யர் டிகிரி. 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு 4-5 பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அதுக்கான தேவையான இதே வந்து ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் அந்த 6 மாதத்தில் உங்களை சுற்றி நடக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆக்டிவிட்டீஸ், உங்களோட டீச்சர்ஸ், நீங்கள் போகிற இன்டர்ன்ஷிப், இது எது வேணாலும் உங்களை வந்து அப்படி ரிஃபைன் பண்ணிடும். ஸ்கூல்லேருந்து அப்படியே ராவாக வருவீங்க. மேபி ஸ்கூல்லேயே எக்ஸ்போஜர் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் அந்த ஸ்பூன் ஃபீடிங் ஸ்டேட்டஸ்லேருந்து இங்கே காலேஜ் வரப்போ என்னாகன்னா சிலபஸ் கொடுத்துட்டு கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ யார் யார் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பர்சனாலிட்டிஸ் வருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கற்றுட்ட விதம் பசங்களோட ஷேரும் பண்ணுவாங்க, அவங்கள பண்ணவும் வைப்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு 10 ஒர்க் ஷாப்பில் ஒரு 100 பசங்க இன்வால்வ் ஆகிறாங்கன்னா 10 different characters with multiple experience.
1: Okay.
0: So, அதெல்லாம் source of inspiration, கண்டிப்பாக அவங்கள மோல்ட் பண்ணுங்க.
1: கண்டிப்பாக மேம், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பிரேக், அதுக்கப்புறம் ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம்.
0: ஓகேங்க.
2: பழைய நகையா மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: நேர்களை தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல்.

நேரம் 5:57 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திர செவ்வானம் நச்சின 4 பாயிண்ட் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் மேம் கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவர்

0: உளவியல் துறை தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடக தலைவர் டாக்டர் ஜி ராதா மேம் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. மேம், ஃபைனலாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நம்மளை சுற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நமக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு அதை திருப்பி வேற ஒரு சோர்ஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை கன்சியூம் பண்ணால் நம்ம பிரச்சனையில் போய் சிக்கிக்க மாட்டோம்.
0: கண்டிப்பாக
1: ரெண்டு, இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் அதுக்கு எனக்கு டைம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இட் வில் டேக் 5 minutes ஃபார் யூ டு க்ராஸ் வெரிஃபை த இன்ஃபர்மேஷன். க்ரெடிபிள் சோர்ஸ் என்னங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருந்தாலும் இதிலிருந்து வந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஏஆர்லேருந்து வந்தால் தப்பாக வராது நியூஸ், யூஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியாவுக்கும் இருக்குது, கண்டென்ட் கொடுக்கறதுல லிஸ்னர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சென்சிபிளாக எதை எடுத்துக்கணுங்கிறதுல கிளியராக இருக்கும்.
0: இப்போ யூத் எப்படி இருக்கணும், நீங்கள் நிறைய மாணவர்களோட பேசுகிறீங்க, அவங்க எப்படி ஒரு

0: ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியாவுக்கும் இருக்குது, கண்டென்ட் கொடுக்கறதுல லிஸ்னர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சென்சிபிளாக எதை எடுத்துக்கணுங்கிறதுல கிளியராக இருக்கும்.
1: இப்போ யூத் எப்படி இருக்கணும், நீங்கள் நிறைய மாணவர்களோட பேசுகிறீங்க, அவங்க எப்படி ஒரு
0: ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்க? டிட்டாச்ட் ஏன் ஃபஸ்ட் சொல்கிறேன்னா, டெக்னாலஜியோடு இருந்து இருந்து இமோஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கனெக்ட் இருக்க மாட்டேங்குது, இமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் இமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ரோபோவாக மாறுறப்போ நம்மளை பார்த்தா நம்மையே ஒரு மெஷினாக தான் இருக்கும். அப்போ மற்றவங்களும் நம்மளை சுற்றி மெஷின் மாதிரியே இருந்தால் ஒரு ரியாலிட்டியில் தான் இருக்குமா, இந்த ஸ்பேஸில் ஹியூமன் பீயிங்ஸோட தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் நேச்சர், அப்சர்வ் பீப்புள், டாக் டு பீப்புள் ஹூம் யூ லைக், யாராவது கிட்ட ஷேர் பண்ணணும். நமக்கு பிடிச்ச விஷயமும் சரி பிடிக்காத விஷயமும் சரி, அதை நம்ம டம்ப் பண்ணி நம்ம மைண்ட்குள்ளேயே வச்சுக்க கூடாது.
1: ஓகே, நிறைய நேரம் வந்து நீங்கள் வந்து நேச்சரோட செலவிடுங்க அப்படின்னு சொல்லி மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது மேம் இன்டர்வியூ, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னைக்கு இங்கே இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம்.
0: தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ மேட் இட் அ வெரி வண்டர்ஃபுல் ஈவினிங் ஃபார் மீ. ஹாப்பி லிஸ்னிங் டு ஆல் த லிஸ்னர்ஸ் அண்ட் ஹாப்பி நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டே டு எவ்ரிவன்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். நெல்லி இவ்வளவு நேரம் கோயம்புத்தூர் பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மானுடவியல் தொழில் தலைவர் மற்றும் காட்சி தொடர்பியல் மற்றும் மின்னணு ஊடகத்துறை தலைவர் டாக்டர் ஜி ராதா அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 6 ஒரு நிமிடம். இனி கேட்கலாம் பூச்செண்டு பக்தி இசை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

6 மணி 4 நிமிடம் இனி பண்வையில் இருக்கிற நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 இருக்க நிகழ்ச்சிகளோட ஹைலைட்ஸ் கேட்கலாம். இன்னைக்கு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறுமோறும் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டு ரசிக்கலாம். 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. தொடர்ந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா காலையில 6:02 காலை தென்றல். காலை தென்றல்ல சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் விளம்புவர் கே கணேஷ் அவர்கள். தொடர்ந்து 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலகி கேட்கலாம். 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை, கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கரப்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து 5:20 சித்திர செவ்வானம் வெள்ளிமினல் பகுதியில் மேடை பாடகி டெய்சி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6 மணிக்கு பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. அதனைத் தொடர்ந்து 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து பயிர் வகை பயிர்களின் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மயிலிறகு நட்சத்திர மயிலிறகாக ஜொலிக்கிறது. மயில்மார்க் சம்பாரவி நட்சத்திர மயிலிறகில் மயிலிறகு நட்சத்திரத்தில் ஜொலிக்க இருப்பவர் பழம்பெரும் பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்கள்.

6:12 பூச்செண்டில் இணைந்திருக்கும் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஈரோடில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து நீலகிரியில் பார்த்தோம் அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இன்னைக்கு கேட்ட வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்தது. நேர்கள் கேட்ட இந்த பாடல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி.

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ,

6:17 இணைந்திருக்கிறோம். இது பூச்செண்டு நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக டிராஃபிக் தான். டிராஃபிக்கில் நம்ம எப்பயும் சொல்கிறது மாதிரி காந்திபுரம் சிக்னல், அதுக்கப்புறம் அதனுடைய டெக்ஸ்டூல் பாலம், இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஹால் சுற்றி இருக்க அந்த வைஷால் ஸ்ட்ரீட், இந்த இடங்களில் எப்போது போல டிராஃபிக் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது அவசியம் நிகழ்ச்சியில். அடுத்ததான்

6:29 மேடம் பூச்செண்டு கேட்டுட்டு இருந்தீங்க. நேர்களே, இன்னைக்கு 6:40 டீ கடையில என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோன் பேட்டரி 1%, ஆனால் நம்பிக்கை 100%. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம். 2311632 2317046 அப்படிங்கிற இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற முன்னிய இணைப்பினை சேர்த்துட்டு உங்களோட வியூஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லையும் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களையும், அதிலிருந்து அக்காஷ்மணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் பக்கம் வாயிலாகவும். 6:29 நிமிடம், இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லட்சணா, நான் சேலம்ல இருந்து

0: பேசுகிறேன். இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
1: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இவ்வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
3: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப் பதிவித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம்

0: முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடையில உட்காந்துருக்கோம். சோ இங்க வக்கம் நான் யாகில், அந்த பக்கம் ஆமா. சோ இன்னைக்கு வந்து என்ன வந்து டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பேட்டரி ரொம்ப லோவா இருக்கும், ஆனா 100% வந்து போனையும் எடுத்துட்டு போயிருவோம், வாழ்க்கையிலும் இது அப்ளை ஆகும். ஸோ அதை பத்தி நேர்கள் வந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நேர்கள் என்ன பண்ணுங்கிறத நம்ம சொல்லிடலாம். 2316312 2317046 இந்த எண்களோட 042 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு கால் பண்ணி நமக்கு சொல்லணும். பேட்டரி வந்து 1%, ஆனால் நம்பிக்கை 100%. அப்படி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். சொன்னோன்னா வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு நம்மளோட நேர்கள் வந்து அடுத்தடுத்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்களோட தான் என்னோட கருத்து இது தான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அழகான பாடல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. இணைந்திருக்கிறோம். எஸ், இது
6: டீ கடை.

0: இந்தியன் பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். ஹரிஹரன் ஹரிணி பாடியது, இசையா ரஹ்மான், பாடலாசிரியர் வைரமுத்து.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆறு மணி 6:49 நிமிடம், டீ கடையில் இணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3. கேட்டிருந்தோம் இல்லையா, சோ என்ன அப்படின்னா பேட்டரி வந்து 1%, ஆனா 100% ஆஃப் ஆகாது, போய்கிட்டே இருப்பேன்.
2: எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய இப்போ ஒரு 80% பேட்டரி இருக்கு அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து அந்த ஷெட்யூல் பண்ண விஷயத்தெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுட்டு, ஒரு சிலர், நான் இல்ல ஒரு சிலர் சொல்றேன், ஷெட்யூல் பண்ண விஷயத்தெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுட்டு கரெக்டா 1% இருந்து அப்படி ஆஃப் ஆகும் பாத்தீங்களா, ஐயோ இந்த வேலை எல்லாம் செய்யாம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஒரு ஞானோதயம்
1: வரும். அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க நேர்களும் நமக்கு வந்து. என்ன சொல்லிருக்காங்கன்னா, சும்மா போனே பாத்துட்டே இருக்கு கூடாது, தினமும் என்ன வந்து கவனி அப்படிங்கறது மாதிரி சார்ஜ் இருக்கா இல்லையாங்கறது கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் பாலா வந்து சொல்லியிருக்காரு. நீங்க வந்து கால் பண்ணி பேசலாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 2313162 2317046 அப்படிங்கிற இந்த எங்களோட 042 முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு நம்ம வந்து கால் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்லயும் நேர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்களா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு இருக்காங்க. இத கேட்டோடனே நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயா ஆஃப் ஆயிருச்சுங்க,
2: பரவாயில்ல அதையும் செய்வோம்
1: அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிருக்காரு. நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தர்மலிங்கம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவோ?
3: சார்ஜ் வந்து போடாம நம்ம வந்து முக்கியமான நேரத்துல பாத்தீங்கன்னா, சார்ஜ் இல்லைன்னா நம்ம ரொம்ப சிரமப்படுவோம்.
1: கவனம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இல்லையா. பட் இது லைஃபுக்கு உதவும். அதாவது என்ன,
2: ஜஸ்ட் போனு சார்ஜ் அப்படி மட்டும் எடுத்துக் கூடாது.
1: ஆமா ஆமா,
2: இந்த வந்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்
1: கண்டிப்பா. அப்படியே டல் ஆகும் போது இல்லடா ஓடடா நம்பிக்கையோட அப்படிங்கிற மாதிரி. ஆமா. சோ நேயர்கள் வந்துட்டாங்க, தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத பாத்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரவணன். சரவணன், உங்களோட ரேடியோ சவுண்ட் கம்மி பண்ணிடுறீங்களா? முடித்தே விட்டேன். கருத்து சொல்லுங்க
4: சார். மனிதனை முன்னோக்கி நகர்த்தும் மிகப்பெரிய வாசகம் நம்பிக்கைங்க. மன வலிமையோடு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்றிட்டு நல்ல நல்ல சிந்தனையோட போன வாழ்க்கையில முன்னேறலாம், இதுதான் நம்பிக்கை.
1: அந்த மாதிரிதான் போனும் அப்படின்றீங்க.
4: இப்பதான் சர்வதேச நம்பிக்கை தினம் கொண்டாடினாங்க, July 12. ஓகே,
1: நன்றிங்க.
2: நன்றி.
4: ஓகே ஓகே,
1: இந்த எழுதி வச்சு வாசிச்சிடறேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி கடகடன் வந்துட்டு ஆமா கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. சோ நேயர்களும் தொடர்ந்து வராங்க. அதுக்கு முன்னாடி அழகான பாடல் வந்துட்டே இருக்கு.
5: 300-483-00 மறந்துடாத 483-00 நீ மறந்துடாத 483-00 சும்மா அறியா.
6: ஹலோ
7: ஹலோ அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
6: செப்பண்டி
7: வெய்யண்டி.
5: அப்படி தாக்கி இது ஆந்திரா டிக்கெட்.
7: Try 1, try 2, try 3.
5: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால ரொம்ப அடிச்சுட்டு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான் அவன.
7: ஐயா நாயே கல் நாயே.

0: Grin.
1: ஹலோ
2: ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன்.
1: ஐயோ, அவர் இருக்காரு, அப்புறமா பேசுங்க.

6:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இணைந்திருக்கோம். இது டீ கடை, நம்மளுடைய நேயர்கள் வந்தா

0: வச்சு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் பெருமநல்லூர் குமார் சங்கடேஸ்வரன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்து எப்படி? போன் பேட்டரி 1%, ஆனா நம்பிக்கை 100%.
1: அதாவதுங்க, எதுலேயுமே கொஞ்சம் அட்வான்ஸா அந்த பணியின் மேல உங்களுக்கு கவனம் செலுத்தி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்ப போனும் சார்ஜ் ஓடுறதே 20க்கு கம்மியானதையும் உடனே நான் சார்ஜ் ஓட்டுருவோனுங்க.
0: 20 கம்மியானு போட்டுருவாருங்களா? சரிங்க சரிங்க.
1: ஆமாங்க, 20 கம்மியானதையும் போட்டுருவேன், அப்புறம் 90க்கு மேலானதையும் எடுத்துருவேன். அளவா போட்டுப்போங்க, என்ன ரொம்ப அதிகமாக போட்டாலும் அப்புறம் பேட்டரி பிரச்சனை ஆயிரு.
0: அது கரெக்ட், அது கரெக்ட். 20 ரொம்ப நன்றிங்க இனிப்புல இணைந்ததற்கு.
1: நன்றி.
0: தொடர்ந்து அடுத்த நேயர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருச்சியிலிருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: நந்தகுமார் சொல்லுங்க. நந்தகுமார்,
2: இந்த விஷயத்துல எனக்கு டாக்டரேட் பட்டமே டாக்டர் பட்டமே கொடுக்கலாம்.
0: பாத்துக்கலாம்.
2: எப்படி நான் காலையில இருந்து போனே வரலையான்னு பார்த்தா

0: 20 கம்மியானு போட்டுருவாருங்களாமா. சரிங்க சரிங்க.
1: ஆமாங்க, 20 கம்மியானதையும் போட்டுருவேன், அப்புறம் 90 மேலானதையும் எடுத்துருவேன். அளவா போட்டுப்போங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டால அப்புறம் பேட்டரி பிரச்சனை ஆயிரு.
0: அது கரெக்ட், அது கரெக்ட். 20
1: இந்த வேலையை கொஞ்சம் கவனமா முன்னெச்சரிக்கையோட இருக்க பிரச்சனை இல்லை பாருங்க.
0: ரொம்ப நன்றிங்க இனிப்புல இணைந்ததற்கு.
1: நன்றி.
0: தொடர்ந்து அடுத்த நேயர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருச்சியிலிருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: நந்தகுமார் சொல்லுங்க. நந்தகுமார்,
2: இந்த விஷயத்துல எனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். எப்படி நான் காலையில இருந்து போனே வரலையான்னு பார்த்தா சார்ஜ் ஆஃப் ஆகி கிடைக்கும்
0: பாருங்க.
2: அப்புறம் மறுபடியும் நீங்க சார்ஜ் எடுத்து போட்டுருவேன், போட்டுட்டு சுவிட்ச போட மறந்துடுவேன்.
0: அடுத்த நேயருக்கு வழிவெட்டலாம். வணக்கம். போட்டாங்க, மொத்த பேட்டரி போச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ நம்ம நேர்கள் வந்து அடுத்தடுத்து கால் பண்ணி பேச போகிறாங்க. ஸோ ஃபோன் பேட்டரி 1%, ஆனால் நம்பிக்கை 100%. உங்களோட கருத்து. வணக்கம், யார் பேசுகிறீங்க? அதே தான், அதாவது நமக்கு டெமோ காட்டுறாங்க, இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெமோ அது. ஸோ 1% அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணிலே பார்க்க முடியாத லெவலுக்கு நம்ம பிஸி ஆகிட்டோம்னா அதுலயே ஓடு, இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த பெர்சன்டேஜ் அப்படியே இருக்கட்டும்ங்கிற மாதிரியான ஒரு ஓட்டம் தான் இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், தேன்மொழி பேசுறேன் மேடம், மருதமலையிலிருந்து.
0: தேன்மொழிங்களா? தேன்மொழி சொல்லுங்க
3: மேடம். எனக்கு வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு நிமிஷத்துல முடி நானு போன்ல சார்ஜ் போடாம இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா, ஏன்னா அது இருந்தா தானே இப்படி எல்லாம் பேச முடியும், யாராவது கூட ஏதாவது தொடர்பு கொள்ள முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அப்ப அப்ப எனக்கு வந்து கண்ணு தெரியாது, சார்ஜ் இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு கண்ணு தெரியாது. ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு 5 போட்டு ஏற்றிக்குது. சுத்தமாவே நான் சார்ஜ் இல்லாம இருக்கவே மாட்டேன்
0: என்னைக்குமே.
3: ரேடியோ கேட்டுக்கவே எந்தெந்த நேரத்துல எந்த இதுல கரண்ட் போகுதுன்னு கேட்டுக்கவே, 9 கரண்ட் ஆஃப் ஆயிருன்னு சொன்னாங்கன்னா உடனே ஓடி போய் 2 எடுத்து 2 சார்ஜ் போட்டுக்கிட்டு என் பொண்ணுங்க போனுகளுக்கும் போட்டுருவேன், என்னுடைய போனுக்கும் நான் போட்டுருவேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்.
4: இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும்.
3: ஆமா, முக்கியமா இதுதான் எனக்கு மெயின் சார்ஜ் தான்.
0: சூப்பர்மா, சூப்பர். நன்றி நன்றி, இணைப்புல இருந்தது நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
5: பொன்னாக்கானையில இருந்து பூபதி பேசுறேன்.
0: பூபதி,
5: ஆமாங்க.
0: ரைட்.
5: போன் வாங்கின காலத்துல இருந்து இது நாள் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்னா அப்டேட் இது வரைக்கும் இல்லைங்க.
0: சுவிட்ச் ஆஃப் பண்ணல அப்டேட்
5: இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல மேடம்.
0: வரலாறே இல்லீங்க ஐயாங்கறீங்க இல்லையா?
5: வரலாறே கிடையாது. நான் போன் வாங்கினேன், என்னோட தொழில் அந்த மாதிரி தொழில், லோன் கனெக்டர். நான் பேங்க் லோன் கனெக்டர்.
0: சரிங்க.
5: எனக்கு கஸ்டமர் கால் வரலாம், நான் போன் சார்ஜ் இல்லாம தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.
0: அதனால கவனமா இருந்துட்டீங்க
5: எனக்கு போன்.
0: சூப்பர் சூப்பர். சோ ரொம்ப கவனமா இருந்தீங்க
5: மேடம்.
0: என்னங்க?
5: என்னோட தொழில் அந்த மாதிரி தொழில்.
0: அதனால இல்லையா?
5: ஆமா மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சவுண்ட் அப்பன் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து
6: என்னன்னு. கருத்து இல்லைங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அது நீங்க சொல்லுங்களா?
0: சொல்லலாம், ஆனா கம்மியா சொல்லிக்கணும் சம்பவம், மத்தவங்களுக்கு வழிவிடணும் இல்லையா?
6: 1996 நான் சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போயிருந்தேன்.
0: சரி.
6: அப்ப வந்து சம்பவம் நடந்தது, ஒரு ஜோசியர், அதாவது கடற்கரை யோகத்துல ஜோசியர்.
0: போன் அப்ப வந்து யூஸ் பண்ணீங்களா? போன் பேட்டரி 1%, நம்பிக்கை 100%, அதுக்கேத்து கதையாது.
6: சொல்லி விட்டாங்க. அப்ப வந்து அந்த ஜோசியர் வந்து நம்பர் யார் நம்பருங்க இவரு தலாமையோட அப்படின்னு.

0: அண்ணா உண்மையாலாம் இல்லாம இல்லைங்க, நான் போயிருக்கேன் பேசிருக்கேன், அப்படியே அது போன்ல இது எங்க விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப வந்து செல்போன் கிடையாது. அப்போ நாங்க எல்லாரும் வந்து நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் வந்து கடற்கரைக்கு போயிருந்தோம்.
1: ஓகே.
0: அந்த கடற்கரையில போய் ஒரு வந்து எதாச்சியா பார்த்து, ஐயா உங்களோட நம்பர் இருந்தாங்க, நீங்க வேணா போன் பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே நான் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ணியிருந்தேன். அப்ப போன் பண்ணேன், போன் பண்ணா அவர் ஐயா எடுத்த ஐயா தான் போனை எடுத்தார். காலம் வரு காத்திரு அப்படின்ட்டார். அவ்வளவுதான்.
1: சரிங்க சரிங்க. அப்ப அந்த பர்சன்டேஜ் வந்து இருந்தது இல்லையா, 100% பேசிருவோங்கிற நம்பிக்கை. ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. நெக்ஸ்ட், அதாவது என்னன்னா பாத்தீங்கன்னா, அவர் கதை அதாவது இருந்த போன்ல இருந்த போன் நம்பர் வந்து கண்டிப்பா அதை நம்ம பேசிருவோம் அப்படிங்கிற ஒரு 100% நம்பிக்கை. போன்ல பேட்டரி இருந்ததா இல்லையாங்கிறது அடுத்த விஷயங்க. முத நமக்கு பேட்டரி எல்லாம் முக்கியம் இல்ல, போன் நம்பர் தான் முக்கியங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செல்வலட்சுமி, ராஜா வீதியில இருந்து பேசுறேன்.
1: சரிங்க, சொல்லுங்க செல்வலட்சுமி. நம்பிக்கை வந்து 100% இருக்கும் இல்லையா, அத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம்.
2: அப்ப என்ன போன் பேசாம இருக்க வேண்டியதுதான், அப்புறம் என்ன
1: செய்யறீங்க
2: போயிருச்சு அப்படின்னு
1: சொன்னா
2: சாதாரணமா எடுத்துக்க வேண்டியதுதாங்க. அதனால என்ன இருக்கு,
3: போன்ல சார்ஜ் இருந்தா பேசுவோம், இல்லாட்டி பேசாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி.
1: அதுதாங்க தமிழ், அதுல வந்து அவங்க வச்சிருக்காங்க.
2: பரவாயில்லன்னு தான் நினைப்பேங்க, ஏன்னா இப்ப முகத்துக்கு நேரா பேசுறதெல்லாம் கம்மி ஆயி போச்சுங்களா, அதனால போனுங்கறதே எனக்கு வந்து இப்போ சுத்தமா பிடிக்காம போச்சு. அதாவது வாங்கின புதுசுல நல்லா இருந்தது, 3 மாசம் நல்லா பேசிட்டு நல்லா தான் இருந்தோம். ஆனா வந்து இப்போ அந்த மாதிரி ஈடுபாடே இல்ல.
1: பெட்டர் வி கேன் அவாய்ட் திஸ் அப்படிங்கிற மாதிரி. நன்றி. சோ வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க இல்ல தமிழ், எப்படி பாத்தீங்க அப்படின்னா
3: ரொம்ப அருமையா சொன்னாங்க.
1: அதாவது நம்பிக்கை எதுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லையா, சார் போதும் போதும் அப்படின்னு நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு அழகான பாடல் வர காத்திருக்கு.
3: நேர்களே, தினமும் காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல், தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைகள்.

0: சப்ஸ்கிரைபர் இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3. இது எஸ் டீ கடை ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்க
1: டீ கடை
0: அதேதான். ஸோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ,
2: ரெயின்போங்களா? எஃப்எம் ரெயின்போவா?
0: அதேதாங்க அதேதாங்க, பேசலாங்க
2: மேடம். வந்துங்க, செல்போன் எப்படிங்கன்னா, நான் முதல்ல பேர் சொல்லிடுறேங்க. உடுமலை ஏரியாவில இருந்து திருமூர்த்தி மலைக்கு பக்கம் தலையில இருந்து பேசுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்றேன்
0: உங்களை.
2: புதுநாயருங்க நானு.
0: பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: பேர் மனோகரன்.
0: மனோகரன், ஆ சரி சரி. இப்ப கருத்து
2: மனோகரன், திருமூர்த்தி மலை டேமுக்கு பக்கம் தலையில இருந்து பேசுறேங்க.
0: சரிங்க சரிங்க, வெல்கம்.
2: உடுமலை ஏரியா.
0: ஓகே, உங்களோட கருத்து சொல்லிடலாம்
2: மேடம். மேடம் ஒன்னே ஒன்னு சொல்றேன். 1972-73 எல்லாம் ரேடியோ வச்சிருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். அப்ப இருந்து நான் ரேடியோ கேக்குறேன். டாக்ஸ் கட்டின காலத்துல இருந்து ரேடியோ கேட்டு வர்றேன் மேடம்.
0: 23 புலிகேசி மாதிரி ஆயி போச்சுங்களே.
2: உங்க நம்பர் கிடைக்காதனால மேடம் இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட்ங்க.
0: சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 23 புலிகேசி மாதிரி இந்த கேள்விக்கு அது பதில் இல்லையே, அந்த மாதிரி ஆயி போச்சு. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். வணக்கம். ரைட்டு, சரி. 7:13 ஆயிருச்சு. நேர் வராங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் வந்து நமக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. டீ கடைக்கும் வணக்கம், அதாவது 20% குறையும் அப்படின்னு நினைச்சாலே நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய நாயக்கன் பாளையம்ல இருந்து அனுப்பியிருக்கிறார் பிரேம்நாத். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அட்டேங்கப்பா 6 மணி நேரம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சையத் ரசூல் அவருடைய கருத்து. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 1 பாயிண்ட் சார்ஜ் இருந்தாலே போதும், 6 மணி நேரம் சமாளிச்சிருவேன்.
1: அப்பா அப்படி எல்லாம்

0: 100% இல்ல, 200% அவருக்கு நம்பிக்கை.
1: சூப்பர்,
0: அப்படி இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: முக்கியமான நேரத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கட் ஆகி போச்சு. அப்படின்னா வந்து நம்ம எனக்கு எல்லாமே மனைவி தான் பாத்துக்கிறாங்க.
0: அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல. நன்றி. சோ இன்னைக்கு நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க டீ டைம் டீ கடையில. அதாவது அவங்களோட டீ டைம்ல நம்ம டீ கடை வந்து புதுசா யோசிக்க வைக்கிறோம். ஆமா, சோ இப்படி வந்து நிகழ்ச்சியில இங்க நான் ஆர்ஜே யாகேல்,
1: ஆர்ஜே தமிழ்.
0: தொடர்வது தமிழில் செய்திகள். நேரம் 7:15.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியாவர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம்

0: பிர்லா கேட்டுக்கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036ஆம் ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு

வருவதாக திரு மண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் நேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:26.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 19,089 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,909 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,320 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,569 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 19,008 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,108 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,335 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,255 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,449 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,899 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,344 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,669 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,207 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 16,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,308 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,900 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றிய ஒருநாள் பயிற்சி வரும் 30/7/2026 அன்று நடக்க உள்ளது. இப்பயிற்சி

நிகழ்ச்சியில் பங்கேற்க விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418470345, மற்றொரு எண் 9487712210. பயிற்சி நடைபெறும் இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். நடைபெறும் தேதி 30/7/2026. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயறு வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பயிர் வகை பயிர்களில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளும் அதன் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்ப்போங்க. தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா துவர கிட்டத்தட்ட 60,000 ஹெக்டர்லேங்க பயிர் பண்ணுறாங்க. உளுந்து வந்து மானாவாரி நம்ம ரெகுலரையும் சேர்ந்துங்க ஒரு 3 லட்சம் ஹெக்டேருக்கு பக்கம் வந்துடுதுங்க. பச்சைப்பயிர் வந்து 1.5 லட்சம் ஹெக்டேரில் இருக்குதுங்க. கொண்டக்கல்ல பார்த்தீங்கன்னா 5,000 ஹெக்டேரில் இருக்குதுங்க. கொள்ளு அந்த மாதிரி இருக்கிறது வந்துங்க 1 லட்சம் ஹெக்டேரில் பயிர் பண்ணுறாங்க. இது வந்துங்க மானாவாரி பயிர்லேயும் இருக்குதுங்க, நம்ம பாசன பயிர்லேயும் இருக்குதுங்க. இந்த பயிர்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா துவரை உளுந்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் பார்க்க இது வந்துங்க கிட்டத்தட்ட 60 பூச்சிக்கு மேலே இந்த பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குதுங்க. அவத்தில் வந்து நம்ம பொறிக்கிறது மாதிரி ஒரு 10-12 பூச்சி தாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடியது. அதாவது அதனுடைய சேதாரம் வந்துங்க நம்ம மகசூலையே பாதிச்சிருங்க, நமக்கு வர லாபத்தை வந்து குறைச்சி விட்ருங்க. சரி, இப்போ என்னென்ன பூச்சி அப்படின்னு ஃபஸ்ட்டு பூச்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறங்க ஒருங்கிணைந்த முறையில் இதுக்குரிய கட்டுப்பாடு மேலாண்மை முறைகளை பார்த்துக்கலாங்க. ஏன்னா எல்லா பூச்சிகளுக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒரு ஒரு தரையும் மருந்தடிக்க முடியாதுங்க. இப்போ உளுந்து பயிரெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்டமாக இருக்குங்க, 1 மாதத்தில் 30-35 நாளில் பூ பூக்குங்க, அடுத்த 30 நாளில் காயாயிருங்க, நம்ம அறுத்தர்லாங்க. கண்மூடி கண்ணுக்கு திறக்கிறதுக்குள்ளே காலை ஓடி போயிடுதுங்க இப்போல்லாம். அதனால இங்க கடலையில் வர இந்த பச்சை புழு இருக்குது பார்த்தீங்களா, அது துவரையில் வர பச்சை புழுன்னு போட்டுக்கலாங்க. இதுக்கு பேருங்க ஹெலிகோர்பா ஆர்மிஜராங்க. இந்த துவரை பச்சை புழுங்க கொண்டக்கடல பயிர் அப்புறம் துவரம்பருப்பு இந்த மாதிரி வர பயிர்களில் காய்க்கும் பருவத்துக்கு முன்னாடியே அதாவது பூ பூக்கும் பருவத்திலே வந்துடுங்க. இந்த பச்சை காய்ப்புழு பார்த்தீங்கன்னா பருத்தியில் வந்து ரொம்ப பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியதுங்க. பக்கத்தில் எங்காச்சும் சூரியகாந்தி போட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் இந்த புழு வருங்க. இதுக்கு வந்து சாப்பாடுனா கிட்டத்தட்ட 100-150 பயிர் இருக்குதுங்க. எந்த பயிரில் வேணாலும் இது போய் பொழைச்சிக்கும். தோர செடி போட்டிருக்கோம்னா இது கரெக்டாக காய் வைக்கும் போது இல்லை பூ பூக்கும் போது வந்துடுங்க. வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இலைய சேதம் பண்ணுங்க. அப்புறம் பூ வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா பூவை வந்து கரெக்டாக வட்ட வட்டமாக பூவை கடித்து பூவை சேதம் பண்ணும். சரிங்க, இப்போ

0: பூவை வட்டமாக கடிச்சு போடுதுங்க. கடிச்சு போடுறதுக்கப்புறம் பூ எப்படிங்க இருக்கும்? அன்னைக்கு பொழுதோட இல்லை அடுத்த நாள் காலையில் வாடி கீழே விழுந்துடும். இப்போ பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சது. நம்ம போகிறோம், காடு சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா பூவெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. எடுத்து பார்த்தா வட்டமாக இருக்குதுன்னா நம்ம சுலபமாக பார்த்துக்கலாம். ஓ, பச்சை காய்ப்புலும் நம்ம இதுக்கு வந்துடுச்சு. இதை கட்டுப்படுத்தலைன்னா அடுத்தது காய் பூரா சேதாரமாயிரும். பூவை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உயிர் வாழுங்க. அதுக்கப்புறம் காயை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக கடித்து அதில் இருக்கிற முத்துக்களை பருப்பை சாப்பிட்ருங்க. இது வந்து உடம்பு பூரா வெளியில் இருக்குங்க, தலை மட்டும் உள்ளுக்குள்ளே போய் அழகாக அந்த பருப்பை சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இது வந்து துவரை, உளுந்து, பாசிப்பேறு, மொச்சக்காய், கடலக்காய், அவரை, பருத்தி, சோளம், நிலக்கடலை, வெண்டை, மிளகாய் போன்ற பல பயிரை இந்த புழு தாக்குங்க. எப்படி புழுவோட வாழ்க்கை முறை இருக்குதுன்னு பார்ப்பங்க. இது வந்து இனச்சேர்க்கை செய்யப்பட்ட பெண் அந்துப்பூச்சியானது நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடுங்க. ஆனால் ஒரு பூ முக்கில் வந்து ஒரு முட்டை தான் இடும். பிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தான் வரும். தனித்தனி முட்டையாக இட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம துவரங்க போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை ஏக்கரா போட்டுருக்கோம்னா நம்ம செடி நெருக்கமாக நின்றுருப்போம். பூ ஊர்பட்ட பூ இருக்கும். நிறையா பூ இருந்தாலும் சரி, ஒரு முட்டையாக அழகாக பூ மேலே இட்டுரும். இது ஏனுங்க, எல்லா அம்மாவுக்கும் உரிய பாசம்தானுங்க. தம் புள்ள முட்டையிலேருந்து வெளியே வந்துட்டால் கஷ்டப்படக்கூடாது சாப்பாட்டுக்குன்னு பூவிலையே இட்டுருங்க. இளம் புழு வெளியே வந்தோடனே பூவை கடித்து சாப்பிட ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி முட்டை வந்து பாத்தீங்கன்னா அழகா உருண்டையா இளம் மஞ்சள் நிறத்துல இருக்குங்க முட்டை.
1: ஒரு பாடலை அடுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் பயறு வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே கூறிக்கொண்டிருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.
1: ஒரு 3-4 நாள் 5 நாள் கழிச்சு அதுலேருந்து இளம் புழு வெளியே வருங்க. அது லைட் மஞ்சளா, அதாவது இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. பூ மொக்கு காய் வருது பார்த்தீங்கன்னா, சின்ன காய், இதெல்லாம் தாக்கி சேதப்படுத்துங்க. வளர வளர இது வந்து அப்படியே பழுப்பு நிறமாகி பச்சையாகி, சரிங்களா, உடலில் அங்கங்கே ரோமங்கள் நிறைந்து காணப்படும். அது 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமுள்ள பச்சை புழுவாக வளர்ந்து காணப்படும். உடல்ல பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற கோடுகள் அல்லது மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும் இந்த புழுவோட உடம்புல. இது முன்னாடியே சொன்ன மாதிரி தலையை மட்டும் காய்களை விட்டு அதோட முத்தை சாப்பிட்டுரும். அப்போ துவரச்செடியில் முத்து இருக்காதுங்க, நமக்கு மகசூல் பாதிக்கும். சரி, அந்த புழுவோட மிச்ச பகுதியெல்லாம் வெளியில் இருக்கணும், தலை மட்டும் உள்ளுக்குள்ள போயிடும். இதோட அந்த துவரை காய் பகுதியில் இதோட கழிவுகள் காணப்படும். ஒரு 5 நாள்லேருந்து 21 நாளைக்குள்ள நல்லா வளர்ந்த புழுவாக வந்துடுங்க. இது வந்து அந்த இலைகளுக்கு இடையில அடர் இலைகளை சுற்றியோ இல்லை மண்ணில் கூட்டுப்புழுவாக மாறும். இந்த புழு வந்து மண்ணில் கூட்டுப்புழுவாக மாறி 10 நாளில் பட்டாம்பூச்சியாக அந்திப்பூச்சியாக வெளியே வரும். இது பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் ஒரு புள்ளி வி வடிவ கோடுகளோடு இதனுடைய முன்றக்கை இருக்கும். இது வந்து பச்சை காய்ப்புழுவோட வாழ்க்கை முறை. அடுத்தது காய்ப்புழு, எக்ஸலாஸ்டிஸ் அட்டமோசான் இதுக்கு பேருங்க. இந்த காய்ப்புழு பார்த்தீங்கன்னா துவர அவர செடிகளில் பூ பூக்கு

இது பார்த்தீங்களா, பூவு பிஞ்சு மொக்கு இதெல்லாத்தையும் சாப்பிடுங்க. இதுவும் துளையிட்டு அந்த பூவு இளம் காய்களை சாப்பிடக்கூடியது. இந்த தாய்ப்பூச்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்து சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. சீராக பிளவுபட்ட இறக்கைகளை கொண்டது. மொத்த பூச்சியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் கூட இருக்காது. புழுவே வந்து 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சின்ன புழு, ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும். இது பூவு இளம் காய் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பச்சை நிற முட்டைகளை அது மேலே இட்டுருங்க. இட்டோடனே இதனுடைய இளம் புழுக்கள் வெளியே வரும். வந்தோடனே புழு என்ன பண்ணும், பூவை ஓட்ட போடும், இல்லைனா காயை ஓட்ட போட்டு இது உள்ளுக்குள்ளேயே போயிடும். காய்க்குள்ளேயே போய் நல்லா சாப்பிட்டு திருப்பியும் வெளியே வந்து இதனுடைய கூட்டுப்புழுவாகி அந்த காயோட ஓட்டிலேயே இது தங்கிக்கும். இது வந்து சில சமயம் வெளியில் இருந்துக்கிட்டே விதையை பூரா சாப்பிட்ரும் சரிங்களா. புழு பச்சையாக பழுப்பு கலந்த நிறத்தில் காணப்படும். இது உடம்புல வந்து கொத்து கொத்தாக முடி இருக்குங்க. 2-4 வாரத்தில் கூட்டுப்புழுவாகி அந்த காயோட தோல் மேலேயே இது கூட்டுப்புழுவாயிரும். கூட்டுப்புழுவாகி இது என்ன பண்ணும், தாய் அந்த பூச்சியாக வெளியே வரும். இது வந்து பிளவுபட்ட ரக்கை கொண்ட பூச்சி. அடுத்தது வந்து துவரை காயி. இந்த துவரை காயை இந்த ஈ வந்து துளைத்து உள்ளே சென்று அதனுடைய பருப்புகளை சார உறிஞ்சி அல்லது சாப்பிட்றதுனால சுருங்கிருங்க. பருப்பு சுருங்கிறதுனால மகசூல் குறைந்துவிடும். விதைகளை அரித்து உண்பதனால் பெருமளவு துவரையில் மகசூல் குறைஞ்சிடும். துவரையாகட்டும் உளுந்தாகட்டும் இந்த காயி வந்து மிகுந்த சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது வந்து வெண்டை குசும்பா துவரை பயிர்கள் ஆகிய பயிர்களை சுலபமாக தாக்கக்கூடியது. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, மொத்த பயிரில் 70-80% காயில் இது தாக்கும் வல்லமை கொண்டது, திறன் கொண்டது. ரொம்ப சின்ன ஈங்க, இது கருநீல நிறத்தில் இருக்குங்க. இனச்சேர்க்கை செய்யப்பட்ட பெண் ஈ வந்து முட்டைகளை வந்து தனித்தனியாக பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஞ்சில் விட்டுருங்க. சும்மா ஒரு ஈ வந்து 70-80 முட்டைகளை போடுங்க. ஒரு பிஞ்சிலேயே 3-4 முட்டைகளை வரைக்கும் கூட அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது காணப்படுங்க. அதாவது காயோட எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னா ஒரே காயிலேயே 3-4 முட்டையும் இருக்குங்க. இது முட்டையிலிருந்து புழு வருது பாருங்க, அது வந்து 3 நாளில் வெளியே வந்துடுங்க. அது பச்சை இளங்காய்களோட முத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தின்னு 9-10 நாளில் முழுமையாக வளர்ச்சி அடையும். புழு வந்து வெள்ளையாக தலைகள் கால்கள் எதுவும் இல்லாமல் சும்மா அப்படியே உருளை மாதிரி இருக்குங்க. அதுதான் தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த காய் உள்ளுக்குள்ளே போகுது இல்லைங்களா, அந்த காய்க்குள்ளேயே கூண்டு புழுவாகி 4-12 நாள் அதாவது சீதோஷ நிலையை பொறுத்து இது ஈயாக வெளியே வரும். இந்த ஈ வந்து 1-1.5 வாரம் வரைக்கும் உசுரோடு இருக்கும். திருப்பியும் இதே மாதிரி தன்னோட சேதாரத்தை செய்யும்.

0: புள்ளி காய்துளைப்பான், மறுக்கா டெஸ்ட்லாலிஸ். இந்த புள்ளி காய்துளைப்பான் பார்த்தீங்கன்னா துவரா, அவரா, தட்டப்பயிறு, தக்கப்பூண்டு அந்த செடிகளில் வந்து நிறையா காணப்படுங்க. இந்த செடிகளில் இருக்கிற பூக்கள் இருக்கு இல்லைங்களா, பூவை வந்து ஒன்றா நூலாம்படையால் சேர்த்து அவற்றை வந்து அதுக்குள்ளே இந்த புழு இருந்துக்கிட்டு அந்த பூக்களை தின்னும். சரி, நூலாம்படையால் சேர்த்து இந்த பூக்களை சாப்பிடும்போது பூக்கள் உதிர்ந்து விடும், வாடி உதிர்ந்து விடும். அப்போ நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படும். பூக்களெல்லாம் உதிர்ந்துருச்சு, அப்போ பிஞ்சு பிடிச்சிருச்சு வச்சுங்க, பிஞ்சுக்குள்ளே இது வந்து துளைத்து அந்த பிஞ்சுக்குள்ளே போயிடும். பிஞ்சு கிடைக்கல, இது முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த செடி, செடியோட தண்டில் தொலைச்சி உள்ளுக்குள்ளே போய் இது சாப்பிடும். தண்டையும் துளைக்கும், பூவையும் துளைக்கும், காயையும் துளைக்கும். இந்த புழுவனும் வந்து மங்களாக பச்சை கலரில் இருக்குங்க, பழுப்பு நிற தலையோடு இருக்கும், உடம்புல கரும்புள்ளிகள் அங்கங்கே காணப்படும், மெல்லிய ரோமங்களும் இருக்கும். காய்கள் அல்லது பூக்களை பிணைத்து அதுக்குள்ள கூட்டுப்புழுவாக மாறும். பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா சின்னதாக மஞ்சள் கலரில் வெண்மையான கோடுகளோட அடையாளத்தில் காணப்படும். இது புள்ளி காய்துளைப்பான். இதே வந்து காய்துளைப்பான் இன்னொன்று இருக்குதுங்க, அது வந்து சாதாரண ஈட்டியெல்லாம் ஜிங்க்னெல்லாம்னு அதுக்கு பேர். அது வந்து சிறிய சாம்பல் கலந்த பழுப்பு நிற முன்றக்கைகளோட முன் உரத்தில் வெண்கோடுகள் கொண்டு காணப்படும் தாயந்து பூச்சி. புழு வந்து பச்சை கலரில் தான் இருக்கும், அதோட புழுவோட முன்பகுதியில் ஒரு அஞ்சு கரும் புள்ளிகள் காணப்படும். இதுவும் காயை தொலைச்சி உள்ளுக்குள்ளே போயிடும், உள்ளுக்குள்ள பருப்பை பூரா சாப்பிட்ருங்க, சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே கூட்டுப்புழுவாகி முழு வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் தாய் பூச்சியாக தான் வெளியே வரும். இதோட பேர் ஈட்டியெல்லாம் ஜிங்க்னெல்லாம்.
1: இதுவரைக்கும் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதோட தாக்குதல் எப்படி இருக்கு, எந்தெந்த பருவத்துல இந்த தாக்குதல் ஏற்படுது, இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும், இத பத்தின கருத்துக்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துகிட்டாங்க மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

நாளைக்கும் நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி இன்னும் தகவல்களை பகிர்ந்து இருக்காங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் நாளைக்கும் நமது நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெறவுள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா?
5: அப்போ
4: இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: சூப்பர்.
4: டோன்ட் மிஸ் இட்.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகூசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2

0: இரண்டாவது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகைன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் தவசி படத்திற்காக சங்கர் மகாதேவன், சித்ரா சிவராமன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: Coming up on Music by the Bay is one of the most famous piano intros in rock music. Jonathan Cain's repeating piano riff instantly sets the mood before the rest of the band joins in. It's a reminder that sometimes a few simple notes are all it takes to create an anthem. This is The Journey with Don't Stop Believin'.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இனிய இரவு வணக்கம். மயிலிறகு இயற்கை எழுதிய அழகிய கவிதையின் மென்மையான ஒரு வரி. அதை தொட்டு பார்க்கும் போது கைகளுக்கு மென்மை கிடைக்கிறது. அதை பார்த்து ரசிக்கும் போது மனதிற்கு அமைதி கிடைக்கிறது. அப்படித்தான் நல்ல இசையும் காதுகளை மட்டுமல்ல இதயத்தையும் வருடிச் செல்கிறது. காலங்கள் மாறலாம், ரசனைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தின் தோள்களில் அமர்ந்து தலைமுறைகளை கடந்து இன்றும் நம்மோடு பயணிக்கின்றன. மனதை வருடும் வார்த்தைகள் கவிதையாகின்றன. மனதை வருடும் மெட்டுக்கள் இசையாகின்றன. மனதை வருடும் நினைவுகள் வாழ்க்கையாகின்றன. அப்படிப்பட்ட காலத்தை வென்ற இனிய கானங்களை மென்மையோடு உங்கள் மனங்களில் இறக்கி வைக்க வருகிறது மயிலிறகு. வாருங்கள், இசை எழுதும் கவிதைகளை ஒன்றாக ரசிப்போம். நிகழ்ச்சி நினையும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த். பகலும் இரவும் கைகோர்க்கும் நேரம் மாலை பொழுது. வானம் தன் நிறங்களை மெதுவாக மாற்றிக்கொள்ளும் அந்த வேளையில் தென்றலும் மென்மையாக பேசத் தொடங்குகிறது. அவ்வேளையில் இரு இதயங்கள் ஒரே கனவை பகிர்ந்து கொள்ளும் போது காதல் கவிதையாக மட்டுமல்ல இயற்கையாகவும் மலர்கிறது. மாலையின் அழகு வானத்தை மட்டும் மாட்டுவதில்லை, காதலின் நிறத்தையும் இன்னும் அழகாக்குகிறது. மாலை நேரத்தின் மென்மையையும் மனதை மயக்கும் காதலின் இனிமையையும் ரம்மியமான இந்த இரவு வேளையில் ரசிப்போம்.

0: குலேபகாவலி படத்திலிருந்து ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியதை கேட்டோம். தஞ்சை என் ராமையாதாஸ் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: பி எம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒன்பது மணி 38:35 நொடியில் FM ரெயின்போ 103 கோவையில் மயிலிறகோடு இணைந்திருக்கிறீர்கள். காதலுக்கு வாசல்கள் இல்லை, அதற்கு காவல்களும் இல்லை. மனதை பூட்டி வைக்க எந்த கோட்டையாலும் முடியாது. ஒரு கணம், ஒரு பார்வை, அவ்வளவுதான். அதுவரை நமக்கே சொந்தமாக இருந்த மனம் அடுத்த கணமே வேறொருவரின் நினைவில் சிறைப்பட்டு விடுகிறது. கூட்டை விட்டு பறக்கும் பறவையை மீண்டும் அழைத்து வரலாம், ஆனால் காதலின் சிறகுகள் முளைத்த மனதை யாராலும் திருப்பி அழைக்க முடியாது. அந்த முதல் காதலின் இனிமையான பரவசத்தையும் நினைவின் சிறகுகளில் பறக்கும் ஒரு இதயத்தின் துடிப்பையும் இப்போது உணர்வோம்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 9:54, மயிலிறகோடு இணைந்திருக்கிறீர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. வீரம் அழகை சந்திக்கும் போது அது வியப்பாகிறது.

அழகு வீரத்தை சந்திக்கும் போது அது மரியாதையாகிறது. வியப்பும் மரியாதையும் ஒன்றிணையும் இடத்தில்தான் உண்மையான நேசம் மெல்ல மலர்கிறது. ஒருவரை ஒருவர் வெல்ல முயலாத காதல்தான் ஒருவரை ஒருவர் வியந்து ரசிக்கும் காதல். அந்த ரசனையின் கம்பீரத்தையும் அந்த நேசத்தின் மென்மையையும் ஒரு சேர சுமந்து வரும் நேரம் இது.

0: டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி பாடியதை கேட்டோம். மன்னாதி மன்னன் படத்திலிருந்து. ஏ மருதகாசியின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 9:49
1: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மணி 9:50. இந்த உலகில் மனிதன் தேடிச் செல்லும் பெரும்பாலான செல்வங்கள் நிலைத்தவை அல்ல. அதிக

அலங்காரம், ஆடம்பரம், புகழ், பதவி இவை அனைத்தும் காலத்தின் கரங்களில் ஒருநாள் கரைந்து போகும். ஆனால் கலை மட்டும் காலத்தை வென்று நிற்கிறது. அதனால்தான் மன்னர்களின் அரியணைகள் வரலாறாக மாறினாலும் அவர்களை வரவேற்ற இசையும் நடனமும் இன்றும் நம் நினைவுகளில் உயிருடன் வாழ்கின்றன. மகுடம் தலையை அலங்கரிக்கலாம், கலை மட்டுமே மனதை அலங்கரிக்கும். அரசவையின் கம்பீரத்தையும் தமிழிசையின் செழுமையையும் சிந்தனையின் ஆழத்தையும் ஒரு சேர தாங்கி நிற்கும் கானத்தை இப்போது செவிமடுப்போம்.

கண்ணதாசனின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார். நேரம் 9:58. இசை காதுகளால் கேட்கப்படுவதில்லை, அது இதயத்தால் உணரப்படுகிறது. இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியில் நாம் ரசித்த இந்த இனிய மெல்லிசைகள் உங்கள் மனதில் மென்மையான நினைவுகளாய் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் மற்றொரு இசை பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.

இனிய இரவு வணக்கம் எல்லோருக்கும். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனதோடு ரெயின்போ லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த 10 மணிக்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், 1981 92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எப்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316 3312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக.

பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் நீல்கிரிஸ் மற்றும் கேரளா மாநிலத்திலேருந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். மறக்காமல் நீல்கிரிஸ் மற்றும் கேரளாவில் இருக்கிறவங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கசிங்க.

0: நேரம் 10 மணியாறு நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 FM-ல மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீலகிரிஸ் மற்றும் கேரளாவிலிருந்து கால் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நாளில் வந்து வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து இந்த லிசனர் சாய்ஸில் நீங்கள் பாடல்கள் கேட்க வேண்டாம், மற்ற நேயர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வழிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேட்ட பாடல்களையே திரும்ப திரும்பவும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, எங்களை அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம். இரவு வணக்கம். குளிஞ்சாம்பாறை
0: நன்றி.

0: நேயர்களே, நாளை மாலை 6 மணிக்கு தலம் வலம் சமயபுரம் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா. நேரம் 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். பாலக்காடு மாவட்டம் மூங்கில்மடை கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாயம்புலியிலிருந்து ஆப்பக்கடை அன்னைக்கு.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 10:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ரெயின்போ. மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நீல்கிரிஸ் மற்றும் கேரளா மாநிலத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் நீல்கிரிஸ் நேயர்கள் எல்லாம் காணோம், கண்டிப்பாக வாங்க பாட்டு கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் வாழையாறுல இருந்து தனவேல்.
0: தனவேல் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கரகாட்டக்கலைந்த மான் இந்த சொந்த மான்.
0: பாடல் கேட்டுக்க சிக்கலாங்க. நன்றி நன்றி.

0: நேரம் 10:21 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளா மாநிலத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு கச்சிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் மௌனராகம், அதில் மந்த மந்த தென்றலுக்கு என்று தொடங்கும் பாடல் வேண்டும்.
0: கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 10:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மனதோடு ரெயின்போ லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளாவில் இருக்கிற லிஸ்னர்ஸ், நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்லாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இணைப்பு கட்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆறுசாமி வாழையார்லேருந்து பாடல் கேட்டிருந்தாங்க, மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து. அவங்களுக்காக அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும். அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, கத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டாகும்.

0: நேரம் 10:31. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீலகிரிஸ் மற்றும் கேரளா பகுதிகளிலிருந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயரின் பார்க்கலாம். வணக்கம்
1: மேம். வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
1: மேம்? கோத்தகிரில இருந்து குகன் பேசுறேன் மேம்.
0: குகன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ராசுக்குட்டி படத்துல இருந்து நான் புடிச்ச கிளியங்கிற பாடல் வேணும்.
0: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 10:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீலகிரிஸ் கேரளா பகுதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கோத்தகிரியிலிருந்து சுரேஷ் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்க மாட்டீங்க. ஓகே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
1: சின்ன
0: தம்பி படத்துல இருந்து நீங்க கேட்டு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

நேரம் 10:51. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளாவிலிருந்து லிசனர்ஸ் நீங்கள் நிறைய பாடல்களை உங்கள் விருப்பமாக கேட்டு கழிச்சிங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து நீங்கள் கேட்பீங்க கால் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சோம். யாருமே நீங்கள் கால் பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல. தினமும் உங்களுக்காக லிசனர் சாய்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக இது

நேரம் 10:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 101.03 FM-ல நேயர்கள் இதுவரைக்கும் மனதோடு ரெயின்போ லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. என்னோட ஆர்ச்சி தமிழ் நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைக்கு நம்மளோட எஃப்எம்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல். நாளைக்கு ஜூலை 24 வெள்ளிக்கிழமை காலை 5:57 மங்கள இசை, 6:02 காலை தென்றல் குழலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குழல் எண் 87 அதிகாரம் விருந்தோம்பல், தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்தும் விளக்கமும் வழங்குபவர் கே கணேசன் அவர்கள், தொடர்ந்து பி சுஷீலா, பிரதர் டிஜிஎஸ் தினகரன், காயல் ஏஆர் ஷோக் முகமது, டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழேக நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரைப்பாடல்களை தொடர்ந்து, இன்று காலை 7:30 கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய கண்ணோட்டம் கேட்கலாம். 7:45 நம்மை சுற்றி, 7:55 சேவை செய்திகள், காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் ஜி கே கொஸ்டினை தொடர்ந்து, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோளும், 10:30 கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், நாளை காலை 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நாளை பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நாளை மதியம் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ கேட்கலாம். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் CGTMSC கடன் உத்தரவாத திட்டம் 2026 பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 உருப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கரப்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 3:02 கிராமபோனும் 103 நேயர் விருப்பம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:00 பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட் தொடர்ந்து மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் திரைகானம் கேட்கலாம். நாளை மாலை 5:00 சித்திரச் செவ்வானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகி டெய்ஸி அவர்களுடன் நேர்முகம். நாளை மாலை 6:00 பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் வளம் சமயபுரம் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா. நாளை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை தி வே. 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு, மயிலிறகின் நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. தொடர்ந்து நாளை 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இனி கேட்கலாம், சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருந்த வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு. கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 32°C குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவாயிருந்தது. சேலத்தில் 34°C அதிகபட்சமாகவும், 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. ஈரோட்டில் 36°C அதிகபட்சமாகவும், 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. திருப்பூரில் 34°C அதிகபட்சமாகவும், 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. உதகமண்டலத்தில் 22°C அதிகபட்சமாகவும், 16°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. பாலக்காட்டில் 32°C அதிகபட்சமாகவும், 24°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் 11:00. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் காலை 5:51 வரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. நாம் நினைச்சுக்கிறது வந்து பாரதி 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாடம். நான் உங்கள் அர்ஜித் சித்ரா. எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: எஸ், அவங்களே மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க அர்ஜித் சித்ராவோட தான் இந்த சாங் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் டங் அப்படி உடனே பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் போயிடுவீங்க. எஸ், இந்த

எஸ் ஆமாம் நேர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அர்ஜித் சித்ராவோட தான் இந்த சாங் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் டங் அப்படி உடனே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் போயிடுவீங்க. எஸ் இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களோட எல்லா இமோஷனல்ஸ்லையுமே அப்படியே வேறு ஒரு குவாண்டம் மாதிரி மாற்றி கொண்டு போயிருக்கும். என்ன சாங் கேட்டு ரசிக்கலாம்?

0: எஸ் அவங்களே ரோஜா படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:07 ஆயிட்டிருக்கு. இந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பனி மழையில் நனைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இல்லையா? எஸ் அடுத்ததாக என்ன பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு மனசுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் அதுவும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒருத்தவங்க அமைஞ்சாங்க அப்படின்னா எஸ் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். எஸ் என்ன பாடல் இணைந்திருங்கிறது வித் பாரதி 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 101.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.
1: மணி

நேரில் வந்த ஆண்டவனே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் உன்னை போல தெய்வம் இல்லை, உள்ளம் போல கோவில் இல்லை. எஸ் இந்த பாடல்கள் 100 தடவை கேட்டாலும் உங்களை அப்படியே மெய்மறத்து ரசிக்க வச்சிடும். அது மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங். எஸ் ஆமாம் நேர்களை, மறுமலர்ச்சி படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பாலியல் வரிகள் இசை ராஜ்குமாரோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்ருக்கோம். நேரம் 11:12 ஆயிட்டுருக்கு. கலீல் ஜீப்ரானோட அழகான ஒரு வரிகள் சொல்லுகிறது, அன்பு எவ்வளோதான் எடுத்தாலுமே எடுக்க எடுக்க குறையவே கூடாது, எடுத்துகிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்றது மாதிரியான வரிகள். இஸ் இந்த கவிதை வரிகளில் கலீல் ஜீப்ரான அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அடுத்ததாக ஒரு பூவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? எஸ் சிறைச்சாலை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

செம்புக்களின் உண்மையான உணர்வில் அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் உங்கள் மனதை அழகாக வசீகரித்து கொண்டிருக்கும் பாடல் செஸ் ரொம்ப ரொம்ப அழகான பாடல். நம்ம இன்றைக்கி கேட்குற பாடல்கள் எல்லாமே இங்கே எவ்வளோ தலைமுறைகள் கடந்து கேட்டாலும் கூட எல்லா தலைமுறைகளுமே அப்படியே ரசித்து மென்மையாக இழையோடு வைக்கிற பாடல்கள் தான். எஸ் இந்த இனிமையான அதற்கே மௌனத்திற்கான ஒரு இரவில் அதோட அலைவரிசையை மாற்றாமல் உங்கள் மனசோட மனசாக ஏந்து நிறைய பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்குறோம். அடுத்ததாக ஜென்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மௌனத்தோட மொழி எப்படி இருக்கும்? வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் வாசல் திறக்கிறது மௌனம். பேசாத உதடுகள் கூட ஆயிரம் கதைகள் பேசும். சப்தங்கள் அடங்கும் இரவில் மனதின் ஓசை மட்டுமே கேட்கும். சிப்புக்குள் தங்கும் முத்து போல மௌனத்தின் அடர்த்தி ஒளிர்கிறது. மலரின் மௌனத்தை கூட மென்மையாக

எவ்வளோ அழகான ஒரு பாடல், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வித்யாசாகரின் இசையில பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டு இருக்கு. நாம இணைஞ்சிருக்கிறது வித் பாரத 102.3 சென்னை எஃப்எம், ரெயின்போ திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 MHz அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேயர்களே. உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகிறது

0: எஸ் அருமையான ஒரு பாடல் கேட்டு வச்சுருக்கோம். தாயின் மணிக்குடி படத்திலிருந்து கோபால் சர்மா மற்றும் தேவி அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், வித்யாசாகருடைய இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சோம். நேர்களே, ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது. உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஒரு மென்மையான இரவு வேளையில அதிகமா ரசிச்சு அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. அடுத்த அரை மணி நேரம் 1980ஸ்ல அப்புறம் வந்த ஒரு பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எஸ் இந்த மாதிரியான மென்மையான இந்த இரவு வேளையில எஸ் பேசுறத விட வார்த்தைகளை விட மௌனம் தான் சிறந்தது இல்லையா. பாடல் கேட்கலாம்.

நோ வேஸ் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சாங் இந்த சாங். எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு உறவு, ஒரு பிணைப்பு அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னா மௌனத்தை விட ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். சலங்கை ஒளிப்படத்துலேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். இட் இஸ் அந்த அந்த மா அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல்கள் தான். எஸ் அடுத்ததாக இந்த பாடல், நீங்கள் இந்த பாட்டு மட்டும்தான் உங்களோட எல்லா கவலைகளையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இந்த பாடலோடு மட்டும் இணைஞ்சிருங்க.

நிலாவை விட ஒளி அழகு, ஒளியை விட அழகான பாடல் வரிகள், இனிமை, அழகு, கவிதை, அற்புதம், என்னென்னவோ தமிழ வார்த்தைகள் தேடி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகான அருமையான பாடல் தான் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:40 ஆயிட்டு இருக்கு. மூடு பணி படத்துல இருந்து கேஜே ஏசுதாஸோட குரல்ல இளையராஜாவின் இசையில் தான் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். எஸ், இந்த காலகட்டத்து பாடல்கள்லாம் சித்ரா அப்படி மனசோட மனசா மெல்லிசையா அப்படி உயிரோட கலந்து தித்திக்க வைக்குது, திக்கட்ட வைக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ், அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றது தான் உங்கள் மனசும் எங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடலை நீங்களே கண்டுபிடிங்க. சின்னதா வரிகள், மழை பூக்களை ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. எஸ், என்ன பாடல்?

பாடலை ஒரு பொன் வானம் பன்னீர் தூணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்லவே முடியாத ஒரு பாடல். எப்போ வேணாலும் இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அழகான பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:45 ஆயிட்டிருக்கு. இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஜானகி அம்மாவோட குரலுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது அவ்வளோ ஒரு ஆராதிக்க வேண்டிய குரல், அவ்வளோ ஒரு தேன் குழைந்த குரல். கேட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான பாடல்கள். எஸ் அம்மா நேர்களை நாம் அனுப்பிச்சிருக்கிறது பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய பாக்யராஜ் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அது அவங்க பாடல் வடிவமைத்திருக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை கதாநாயகியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அழகாக காட்டியிருப்பாங்க. இது ஒரு கவிதை மாதிரியான ஒரு பாடல். எஸ் நீங்கள் அடுத்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் பயணப்படுறதுக்கான ஒரு நினைவுகளை திருப்பி ஒரு பொக்கிஷமாக நினைச்சுக்கிறதுக்கான ஒரு அழகாக

11 மணி 50 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. துரன் நின்று பூச்சி படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுருக்குறோம். அடுத்துக்கு என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ், இந்த பாடல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடலாக தான் இருக்கும். எஸ், நம்ம காதல சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய தாய்மொழியில் கவிதையில் நடையில் அழகாக அந்த காதலை வெளிப்படுத்துகிற அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்.

0: Mario. Tananana, tananana, kanana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

வறுமையினரும் சுகப்படத்தில் இருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:56 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நேர்களே, நேரம் போனதே தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். எஸ் 1 நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்க கவலை எல்லாம் மறந்துட்டு மகிழ்ச்சியா இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியா இருங்க, எந்த நிலையா இருந்தாலும் கண்டிப்பா.

கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம கிட்ட உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம நம்புவோம். எஸ் வானில் நட்சத்திரம் ஒளி வீச, வண்ண நிலவும் உலா வர, வான் அலையில் பண்பலை வர, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனதில் நிறையும் மகிழ்ச்சி. அழகான வரிகளோட உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் சித்ரா. எஸ் உங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளோ நன்றி. மற்றொரு அழகான நிகழ்ச்சியில சந்திப்போம் நேர்களே. நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான ஒரு அதிகாலை, அழகான ஒரு அதிகாலை அப்படிங்கும் போது சந்தோஷம், அப்புறம் பூக்கள் பூக்கிறது மாதிரியான நந்தவனம் மாதிரியான அழகான நறு மனம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். ஏன்னா அங்க கண்டிப்பா இறைவன் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் இல்லையா? எஸ், அதனால இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையோட இன்னைக்கு நாள தொடங்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னா அழகாய் பூக்குதே பாடல் கேட்டு விடலாம்.

நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் ஜானகி ஐயர் அவங்களோட குரலில், கலைக்குமாரோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். 3:25 ஆயிட்டிருக்கு. நான் மனிச்சிருக்கிறது பார்த்தினுற்று 2:03 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். ஓகே, அடுத்ததாக வரும் பாடல் இதோ ஒரு காற்று கிட்ட கவிதை சொல்லி அனுப்புறதோட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடையையும் சேர்த்து அனுப்பிடலாம்.

தீர்மானத்து ஒளிப்படத்திலிருந்து சித்ரகமாவோட குரல்ல ப விஜய் அவர்களின் வரிகளில் எஸ் ஏ ராஜகுமாரோட இசையமைப்பில் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 3:30 ஆயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒன்றுமே இல்லைங்க, சரியாயிடும் சரியாயிடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரே ஒரு உயிர் போதும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெளில வந்துடலாம். எஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரை சம்பாரிச்சா போதும், அதோட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ் அதை கொடுக்குறவங்க நம்ம உயிருக்கு மேலே. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இஸ் அடுத்ததாக என்ன பாடல்? பூ வாசம் புறப்படும் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடிட்டு இருக்கிறார் கதாநாயகன். நம்மளும் சேர்ந்து தேடலாமா?

அன்பி சிவம் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்கம் அவங்களோட குரல்ல வைரமுதுவின் வரிகளில் வித்யா சாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 3:35 ஆயிட்டிருக்கு. இஸ் தனியான அந்த இரவு, மென்மையான அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? வெறும் பூ பாடல்களா கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் நேயர்களோட கமெண்ட்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி வேறு நிகழ்ச்சிகளை நம்ம நிதானமாக வாசிக்க முடியாது. சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். தேனி ஹரிராம் அழகான ஒரு தமிழில் கவிதை எழுதியிருக்கிறாங்க. காத்திருப்போம், விழித்திடுவோம், செவிமடுப்போம், அருள்மணி மாலையை நாளைய ஒளிபரப்பு சிறப்படைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகு உங்களுடைய கவிதை. தமிழில் நம்மளுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நேயர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம் நேர்களே, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வரலாம்.

ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து தேவன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் பழனி பாரிய பாரதியோட வரிகளில் இளையராஜாவணி செயல் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 3:41 ஆயிட்டுருக்கு. ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். சேகரையா அழகாக ஒரு கவிதை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஈரக்காற்றின் வரிகளை கொண்ட பாடல்களினால் இணையத்தை குளிரூட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்ட திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி உங்களுடைய அழகான தமிழுக்கு. மயிலப்பேடு தயாளன் அப்புறம் பன்னிப்புறம் மணிகண்டன் உங்கள் எல்லாருமே அதிகாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இனிய அதிகாலை வணக்கம். ஓகே, பூக்கள் பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ், உங்கள் மனமும் கண்டிப்பாக அப்படி மலர்ந்து இதழ்கள் விரித்து மலர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம் நேர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3 மனுகிரல் என்றும் முழுமையான கொண்டாட்டம். திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக இசையவிருப்பது MS சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில்.

பக்தியின் பணிவான வெளிப்பாடு சரணடைதல். பாரதியின் வரிகளில் சரணடைதல் அழகிய தமிழில், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி எண்ணெஞ்சில் குடிமை புகுந்தன, கொண்டுருவை போக்கேன, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பம் இனியில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அரண்கள் வளர்த்திட, நல்லவை நாட்டிட, தீயவை ஊட்டிட, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் தாயே. அடுத்ததாக திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மங்கள நாயகி படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல் பி. சுஷீலாவின் குரலில், வாளியின் வரிகளில்.

0: இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருராமேஸ்வரம் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்கள் வழங்கியுள்ள நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருராமேஸ்வரம் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். தொடர்ந்து ஆனந்த தாண்டவம், பகுதாரி ராகம், ஆதிதாளம், முத்துத்தாண்டவர் பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் என்ற விவேகானந்தரின் வரிகளோடு இந்த நாளை தொடங்குவோம்.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவள்ளி அவர்களின் குரலில்.

சகைகையே அகஸ்த முனி நா தெய்வம் சரிதாயே சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ண மார்யே சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ண மார்யே சுமங்கலம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித கதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள

தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.